102.2 வரிசையில் வசந்தத்தின் காலைப்பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு காலைப்பொழுது வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. மகிழ்ச்சியான இனிய கால நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் நலமுடனும் வளமுடனும் அமைந்திட நாள் வாழ்த்துக்கள் சொல்லி கடகாலிருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரி. நான் பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி எல்லோருக்கும் காலை பொழுது வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி மஸ்கேலியிலிருந்து மணிமோகன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் கொழும்பு வாய்ந்த ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுருக்கா சொல்லியிருக்காங்க. ஹாயக்கா அன்பான காலை நேர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணிக்கம் சொல்லி பட்டித்திடல இருந்து கமல்ஹாசன் யசோதா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, இனி காலை வணிக்கம் மணி விஜயா மகன்மார்களான மதுஷான் தருண் அனைவருக்காகவும் பாடல் தார்கள் சொல்லி முருகே தியகல வளவ வட்டவழியிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் மகிழ்ச்சியான இனி காலை பொழுது வணிக்கம் சொல்லி கருத்துறையிலிருந்து அருண் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் சுரூபியக்கா, அன்பான காலை நேர வணிக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டாரவழியிலிருந்து வினோதன், வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான் இனி கால நேர வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைகிறேன் சொல்லி நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பலாங்கொடையிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். நிகழ்ச்சியில் பாடத்துறைகள்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிவேதா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் ஹாய் சிஸ்டர், அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி அன்பு கணவர் நிரோஷன், மகள் நிஷாந்தினி, மகன் நிதுக்சன் மற்றும் சுச்சி, காயோ எல்லாருக்காகவும் நல்ல பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. விஓஐல இருந்து சுலோச்சனா மற்றும் ஆயக்கா, அன்பான காணி நேர வணக்கம். எங்களையும் நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொள்ளுங்கள். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜி, துர்கா, ரூபி, நிதுக்சன், சிந்துஜா மற்றும் உறவுகளுக்காகவும் பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லி பிளத்கோபிட்டியிலிருந்து இளங்கோன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காணி பொழுது வணிக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் இனிய காலை வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பாலாங்குடியிலிருந்து குமாரி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லி வாழைச்சேனியிலிருந்து அஜய், அகிலன், அர்ச்சனா, திருமாலன் ஆகியோருக்காகவும் பாடல் கேட்டிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி கெஹல்வள்ள தோட்டத்திலிருந்து தர்ணியகள் ஜீவா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இனி காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி உங்களுக்கும் எமது வசந்தம் சொந்தங்களுக்கும் அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி அவிசாவளை பென்ட் எஸ்டேட்லிருந்து குமார் தங்கதுரை நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மனைவி நித்யபாணி மற்றும் பிள்ளைகளுடன் கிருஷாந்தினி, துஷ்யந்தினி, ருகன்யா, அர்ஷினி, கோபிஷான், சுரேஷ்குமார் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடித்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிமையான காலை வணக்கம் ப்ரோக்ராம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி காளிதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

0: காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சி உடந்திருக்கிற பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி கால் நீர் வணக்கம் சொல்லி பண்ணையப்புற மணிகண்டன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நீர் வணக்கம் சிஸ்டர், நலமா நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி மாளிகவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவர்ணன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. இனிய காலை நேரு வணக்கம் சொல்லி சப்மல் கந்தையில இருந்து பெரிய குறியானை வசந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய காலை நேரு வணக்கம் சொல்லி பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. காலை வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியை கேட்டுக்கிறோம் சொல்லி தமிழ்நாடுல இருந்து முருகேசன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேரு வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூவி பாடல்கள்லாம் சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 14ல இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சொல்லி புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி கென்யா மகரூப் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேரம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்திலிருந்து நந்தகுமாரம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா நிகழ்ச்சியுடன் சொல்லி அப்பத்தலை தொட்டுலா கடையிலிருந்து ரோசி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் வசந்த உறவுகள் அனைவருக்கும் சொல்லி வசந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. எந்த தோட்டம் மீன வீட்டையிலிருந்து அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி கரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம் மீமண்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போல கொழும்பு 12 பொதுக்கடை காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன், இணையம் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் சொல்லி அட்டாம்பட்டியிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக முழிக்கிறது பாடல்.
1: பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா,

காலை பொழுதின் வாழ்த்துகள் விடியல் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் அம்பான், இனி கால் நிறுவனுக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அருமை சொல்லி வாகரையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலநேர் வணக்கம் சொல்லி தர்ணிகள் இழுக்குத்தன கீழ் பிரிவுல இருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷயா, சசினி ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு ஹாய் அன்பான காலநேர் வணக்கம் சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலநீர் வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடுதான் நானும் சொல்லி குறிஞ்சங்கேனிலிருந்து அசுர்த்தி நூறு சுகா நண்பர் ரிகா ஸ்ரீயா ஸ்ரீனா குட்டியும் நிகழ்ச்சி உணர்ந்துக்கொள்ளுங்கள் சொல்லி அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி பன்னிங்கபுரம் மணிகண்டனும் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் ஆயினி அன்பான காலை நீர் வணக்கம் மார்ச்சி ஸ்ரூபி அவர்களுக்கு சொல்லி பெரிய நிலாவணியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலி நீர் வணக்கம் சொல்லி கொஸ்லந்த கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி கொடுத்திருக்கிறாங்க. இனி கால் நீர் வணக்கம் சொல்லி வணக்கம் அக்கா கொக்குவில்ல இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சி கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் இனி கால் நீர் வணக்கம் விடியல் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி இந்த கல அரசு நிகழ்ச்சி கொடுத்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி ஸ்ரீதரன் நிகழ்ச்சி கொடுத்திருக்கிறாங்க.

0: நடுநிலை கண்ணோட்டம்.
1: வணக்கம், சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலைவரிசையோடு ஆகின்ற தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் அம்பிருப்பான். இன்றைய தினமும் நாளிடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு செய்தி, அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பரஸ்பரம் இணக்கம் தெரிவித்திருக்கிறது என்பது முக்கியமான தகவலாக அமைகிறது. எனவே இந்த போர் நிலைமையானது உலகளவில் பெரும் பதற்றத்தையும் பொருளாதார சீரழிவையும் ஏற்படுத்திய நிலையில் பலருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமானதாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனை பலர் மத்தியிலும் இருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள். இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, சலையினுடைய விடுதலை கோரிக்கை அல்லது அவருக்கு சிறை வளாகத்தில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்திய தரப்பினருக்கு எதிராக இப்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகள் வெளியாகின்றன. அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதுவே இந்த முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. இதே நேரம் கத்தோலிக்க பௌத்த நல்லுறவை அழிப்பதற்கு முயற்சிக்கும் பேராயர் என்பதாக உதய கம்மன்பில் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். எனவே முஸ்லீம் அடிப்படைவாதிகள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நீக்குவதற்கே இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்பது உதய கம்மன்பிலவனுடைய கருத்தாக அமைகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல், ஹேமஸ்ரீ பூஜி ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிரான வழக்கினுடைய தீர்ப்பு ஜூலை 31 அறிவிக்கப்படும் என்பதான தகவல்களும், பிள்ளையார் உட்பட மூவருக்கும் 30 வரை விளக்கமறியல் என்பதான செய்தியும், உயிரை போனாலும் புலனாய்வு தகவல்களை வழங்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் சலை இருப்பதாக சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிற கருத்துக்கள், சலையின் கோரிக்கையை நிராகரித்தது சிஏடி அதாவது திருமதி சலையினுடைய கோரிக்கை, அவருடைய மனைவியுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளியாகிறது. எனவே சிஏடி அதனை நிராகரித்திருக்கிறது. ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு சட்டத்தனை அனுமதிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டில் சிஏடி இருக்கிறது என்பதுவே இந்த செய்தி. இதே நேரம் அதிவீர பாதுகாப்பு வலைய வர்த்தமானி முற்றாக நீக்கப்பட வேண்டும், வடக்காளுநரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியேற்றப்பட்ட 36 உடனடியாக உள்குடியேற்ற கோரி யாழில் கவனயீர்ப்பு போராட்டம் என்பதான மற்றும் ஒரு செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. இதே நேரம் மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களால் 1000வது அறவழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும், நாட்டில் விரைவில் பொருளாதார வீழ்ச்சி எடுப்பு என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதான கருத்துக்களும் இவ்வாறு தரப்படுகின்றன. இதே நேரம் பிரதானமான செய்தியாக டெங்கு ஒழிப்பு திட்டம், 14 அரசு கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறது என்பதாக இந்த செய்திகள் தொடர்கின்றன. முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்த போறதவள் இவ்வாறு தரப்படுகிறது. இன்றைய தினம் டெய்லி மிரர் உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகை தொடர்பான செய்தியினை தருகிறது. யுஎஸ் ஈரான் டீல் ஆல் சைன், ட்ரம்ப் ஹோமஸ் ட்ரஃபிக் வில் ரைஸ் சிக்னிஃபிகன்ட்லி என்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை இந்த இன்றைய தினம் பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறது. எப்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகும், எப்போது இணக்கப்பாட்டுக்கு வருவார்கள் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இருந்தன. எனவே 2 முன்பு அவர்களது எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதற்கு பிறகு அமெரிக்கா திடீரென தாக்க மீண்டும் ஒரு போர் பதற்ற நிலை. அதேத்தில் லெபனான் மீதான போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதான ஈரானுடைய கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேல் தொடர்ந்தும் லெபனான் மீது தாக்குதல் நடத்த மீண்டும் ஈரான் இஸ்ரேலை தாக்க என இந்த நடவடிக்கையை தொடர்ந்து கொண்டே போக மீண்டும் போர் வந்துவிடுமோ என்கிற ஒரு அச்ச சூழ்நிலை இருந்து வந்த நிலையில் இப்பொழுது ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக ஹோமுஸ் நீரிணை மீள திறக்கப்படவிருப்பதாகவும் ட்ரம்பினால் அறிவிக்கப்படுகிறது. எனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை முடிவு கொண்டு வரவும் ஹோமுஸ் நீரிணை மீள திறக்கவும் முதற்கட்ட உடன்பாட்டை எட்டியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பும் ஈரானிய பிரதி வெளியுறவுத்துறை அமைச்சர் காசிம் கரிபாபாதியும் அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிரடியாக இந்த அறிவிப்பினை செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் வகிக்கும் பாகிஸ்தான் அமெரிக்காவும் ஈரானும் போரை முடிவு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை ஒன்றுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும், இது தொடர்பான உடன்படிக்கை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு அறிவித்திருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக ஹோமோஸ் நீரிணை மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உறுதியளித்திருக்கிறார். அவர் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் எண்ணெய் விநியோகம் தடையின்றி பாயட்டும் என்று குறிப்பிடுகிறார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் வீழ்ச்சியடைந்திருக்கின்றன. அதே சமயம் ஈரானிய அரசாங்க தொலைக்காட்சியில் உரையாற்றி அந்நாட்டின் பிரதி வெளியுறவுத்துறை அமைச்சர் காசிம் கரிபாபாரி இரு நாடுகளுக்கும் இடையே உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதே சமயம் ஈரானின் உச்சநிலை ராணுவ கட்டளை பிரிவு இந்த உடன்படிக்கை ஈரானுக்கு கிடைத்து ஒரு பெரும் வெற்றி என்று பாராட்டு தெரிவித்திருக்கிறது. எனினும் இந்த உடன்படிக்கையின் முழுமையான விவரங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆயினும் இந்த உடன்படிக்கை கடந்த ஏப்ரல் 8 எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தின் கால எல்லையும் அதன் நோக்கத்தையும் நீடிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக அமையும் என தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் இருதரப்பு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளுக்கு கட்டுப்படும். அதே சமயம் எதிர்வரும் 60 எவ்வித ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதில்லை என உறுதியளித்திருக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் வான் தாக்குதலுடன் இந்த போர் ஆரம்பமானதை தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் வளைகுடா பிராந்தியில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தியிருந்த வகையில் இந்த போரானது நேற்று திங்கட்கிழமை 108ஆவது நாளை எட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டதாக அறிவித்த பாகிஸ்தான் லெபனான் உட்பட அனைத்து போர் முனைகளுமான ராணுவ நடவடிக்கைகள் முடிவுக்கு வருவதாக தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து இஸ்ரேலிய தரப்பினர் இதுவரை எதுவிதமான கருத்தினையும் முன்வைக்கவில்லை என்பதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். இஸ்ரேல் விருப்பம் இல்லை இவ்வாறு உடன்படிக்கைக்கு வருவதற்கு என்பதுவே தெளிவான விடயம். எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்திலிருந்து ஹோமோஸ் நீரிணை பெருமளவில் மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த உடன்படிக்கையின் மூலம் அந்த நீரிணையில் கட்டணமற்ற கப்பல் போக்குவரத்துக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். அவர் தனது 80ஆவது பிறந்த நாளான நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த செய்தியில் இஸ்லாமிய குடியரசான ஈரானுடனான உடன்படிக்கை இப்போது நிறைவடைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பல வாரங்களாக நீடித்த பதற்ற நிலையின் மத்தியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரும் ஈரான் உடன்படிக்கைக்கு உட்பட மறுத்தால் அந்நாட்டின் மீது புதிய தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற ட்ரம்பின் தொடர் எச்சரிக்கைகளுக்கு அப்பாலும் எட்டப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கையின் முழுமையான உள்ளடக்கம் இன்னும் தெளிவற்றதாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானின் ஏற்பாடுகளின் கீழ் 30 நாட்களுக்குள் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று இந்த உடன்படிக்கை வரைவு கூறுவதாக ஈரானிய அரசாங்கத்திற்கு பகுதியாக உடைமையான மெஹதிர் செய்தி முகவர் நிலையம் இவ்வாறு உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதனால் இந்த உடன்படிக்கை தொடர்பில் அறிவிக்கப்பட்டு ஒரு சில மணித்தியாலங்களில் மோல்டா கொடி பறக்கவிடப்பட்ட டிஷா என்ற எண்ணெய் தாங்கி கப்பல் ஹோமோஸ் நீரிணையை கடந்து சென்றதாக கப்பல் போக்குவரத்து தொடர்பில் கண்டறியும் மாரின் ரவிக்கு இணையதளம் அறிக்கையிட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்களிலிருந்து $12 பில்லியன் பெறுமதியான தொகையை அமெரிக்கா விடுவிக்கும் என்று மெஹர் செய்தி முகவர் நிலையம் குறிப்பிடுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்திற்கு அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அளித்த பேட்டியில் ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை 20 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வேண்டுமா என்பது குறித்து அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறியிருந்தார். இந்த காலம் 15 ஆண்டுகளாக குறைக்கப்படலாம் என அவர் சூசகமாக குறிப்பிட்ட போதும் ஊடகங்கள் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை என தெரிவித்து மேலதிக விவரங்களை வழங்க மறுத்துள்ளதாக அந்த ஊடகம் குறிப்பிடுகிறது. இந்நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில்லை என உறுதியளித்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் அறிக்கையிட்டிருக்கின்றன. ஈரானின் அணுசக்தி விவகாரம் தொடர்பில் எதிர்வரும் 60 நாட்களில் கலந்துரையாடப்படவுள்ளதாக ஈரானின் பிரதி வெளிநாட்டு அமைச்சர் காசிம் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே அமெரிக்கா தொடர்பில் ஈரான் அவநம்பிக்கை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் அமெரிக்கா தனது உறுதிப்பாடுகளை எவ்வாறு நிறைவேற்றுகிறது என்பதை அவதானிக்க உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். இந்த சமாதான உடன்படிக்கை குறித்து இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வ கருத்தும் வெளியிடப்படவில்லை என்கிற ஒரு நிலையில் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை செயலகம் நேற்று திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவுடனான இந்த உடன்படிக்கை அனைத்து முனைகளிலும் வன்முறையை உடனடியாக நிறுத்துவதை உள்ளடக்கியது என்று கூறியிருக்கிறது. எனவே எட்டப்பட்ட உடன்பாடுகளின் அடிப்படையில் லெபனான் உட்பட அனைத்து பிராந்தியங்களிலுமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று முதல் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு வரும். அத்துடன் ஈரான் மீதான கடற்படை முற்றுகையும் உடனடியாக முழுமையாகவும் முடிவுக்கு வரும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. ட்ரம்பின் இந்த முடிவை அமெரிக்க ஜனநாயக கட்சியினர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். டெலாவர் மாநில செனட் சபை உறுப்பினர் கிறிஸ் கூன்ஸ் கூறுகையில் இந்த உடன்படிக்கை நிலைமையை சரியான திசையில் நகர்த்தினாலும் பல கேள்விகள் இன்னும் நீடிப்பதாக எச்சரித்திருக்கிறார். உடன்படிக்கையின் விதிகளை இரு நாடுகளும் வெவ்வேறு விதமாக புரிந்து கொண்டால் அது ஆபத்தாக முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க செனட் சபையின் வெளியுறவுக் குழுவில் உள்ள செனட் சபை உறுப்பினரான கிறிஸ் பாபி இந்த உடன்படிக்கை ஈரானிடம் சரணடைவதற்கு சமம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். எனினும் இந்த பைத்தியகாரத்தனமான சட்டவிரோதமான போர் தொடரும். ஒவ்வொரு நாளும் நாம் பலவீனமடைந்து வருகிறோம் என்பதால் இந்த போர் நிறுத்தத்துக்காக நாம் மகிழ்ச்சியடையத்தான் வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உடன்படிக்கை தொடர்பான அறிவிப்பு வெளியாகுவதற்கு முன்னர் இஸ்ரேல் பெய்ரூட் நகர் மீது வான் தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலானது உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதை தாமதப்படுத்துவதாக கூறி இஸ்ரேல் மீது ட்ரம்ப் கடும் சினத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அக்ஸியோஸ் ஊடகத்திற்கு தொலைபேசி மூலம் அளித்த பட்டியல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தாக்குதல் நடவடிக்கை குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ட்ரம்ப் நான் இதனால் மிகவும் சினமடைந்தேன், நான் அவரிடமும் தெரிவித்துவிட்டேன் என்பதாக ட்ரம்ப் இவ்வாறு கூறுகிறார். அதாவது நெத்தன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய கோபத்தை இவ்வாறு ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதாக இந்த தகவல் தருகிறது. எனவே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் ஹோமஸ் நீரிணை திறக்கப்படுவது எரிபொருள் சந்தையை சீர்படுத்தும் என நம்புவதாகவும் பிரித்தானிய பிரதமர் கேரி ஸ்டேமர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இந்த உடன்படிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் லெபனான் அரசாங்கத்திற்கு பிரான்ஸ் ஆதரவளிக்கும் எனவும் உறுதியளித்திருக்கிறார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் இந்த உடன்படிக்கைக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அந்தோனியோ கோஸ்டா வரவேற்பு அளித்திருக்கிறார். பிராந்தியத்தில் நிலையான அமைதியான நகர்வுகளுக்கு பங்களிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இது மத்திய கிழக்கு போரையை தீர்ப்பதற்கான ஒரு முக்கியமான முன்னடி எடுத்து வைப்பு என ஐக்கிய நாடுகள் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் இது தொடர்பிலான கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேநேரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கை குறித்து அறிவிக்கப்பட்டதையடுத்து கடந்த மார்ச் மாதத்திற்கு பின்னர் மிக குறைந்த விலைக்கு எண்ணெய் விலைகள் நேற்று திங்கட்கிழமை வீழ்ச்சியடைந்திருக்கின்றன. குறிப்பாக பிரெண்ட் கச்சா எண்ணெயானது 4.7% வீழ்ச்சியடைந்து பீப்பாய் ஒன்றுக்கு 83.25 அமெரிக்க டாலர் ஆனது. அத்துடன் ஆசிய பங்கு சந்தைகளிலான பங்குகளின் விலைகளும் அதிகரிப்பை பிரதிபலித்தன. குறிப்பாக ஜப்பானிய பங்குச்சந்தை 5%, தென்கொரிய பங்குச்சந்தை 5.3%, பிலிப்பைன்ஸ் பங்குச்சந்தை 5.2% இவ்வாறு அதிகரிப்பை காண்பித்திருப்பதான தகவல்கள் தரப்பட்டிருப்பது முக்கியமான ஒரு விடயமாக அமையப்பெறுகிறது. எனவே அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் என்பது முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உடன்படிக்கையானது எவ்வாறு முடிவுக்கு வரப்போகிறது என்பது தொடர்பான விடயங்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கின்றன. ஏனென்றால் இடையிடையே இது தொடர்பான இணக்கப்பாடுகள் வந்திருந்தாலும் கூட பல்வேறு சர்ச்சைகள் சிக்கல்கள் இது தொடர்பில் ஏற்பட்டிருந்ததையும் நாம் மறுப்பது இல்லை. எனவே இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானிய பிரதிநிதிகள் இந்த ஒப்பந்தங்களை இறுதி இணக்கத்தை மின்னணு டிஜிட்டல் முறையில் உறுதிப்படுத்தியிருக்கிற நிலையிலேயே இதன் மூலம் திங்கட்கிழமை முதல் அதாவது அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் அமலுக்கு வருகிறது என்பதான அறிவிப்பு இவ்வாறு தரப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளுடைய தலைவர்களும் நேரில் கையெழுத்திடும் உத்தியோகபூர்வ நிகழ்வு எதிரும் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நடைபெறவுள்ளது. குறிப்பிடத்தக்கது, இதன்போது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் ஜெனிவா செல்லவிருக்கிறார். சில சமயங்களில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் நேரடியாக கலந்து கொண்டு கையெழுத்திடலாம் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உப ஜனாதிபதியே ஜனாதிபதியா என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அநேகமாக டிரம்ப் அந்த வாய்ப்பினையும் தவறவிட மாட்டார். மத்தியஸ்த நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் கட்டாரின் ராஜதந்திர முயற்சிகளுக்கு பின்னர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றன. தற்போது முழுமையாக இந்த நடவடிக்கைகள் நிறைவடைந்திருப்பதாகவும் உலக நாடுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஈரானின் பிரதி வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாவியும் ஏற்கனவே இந்த போர் முடிவுக்கு வர இருக்கிறது என்பதான தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பது முக்கியமானது. இப்போதைக்கு இந்த வன்முறை சார்ந்த நடவடிக்கைகள் நடக்காது என்பதற்கான உறுதிமொழி கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வரும் 19ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள். அந்த நாளில் 24 விடயங்கள் குறித்து அது தொடர்பிலான ஒரு உடன்பாட்டுக்கு வந்து இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட இருக்கிறார்கள் என்பதான செய்தியாக அது அமையப்பெறுகிறது. இதே நேரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அமெரிக்க ஈரான் அமைதி உடன்படிக்கை மனித குலத்தின் மிகப்பெரிய பலம் என்பதான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை தகவலை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்பாட்டை வரவேற்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை நீக்குவது உட்பட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் தனது சமூக வலைதள பதிவில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த உடன்பாட்டை வரவேற்பதோடு அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த திருப்புமுனை உடன்படிக்கையானது பேச்சுவார்த்தையே மனிதகுலத்தின் மிகப்பெரிய பலம் என்பதை மீண்டும் நினைவுகூட்டுகிறது. பிரிவினையால் ஏற்படும் இழப்புகளையும் நல்லிணக்கத்தின் உண்மையான மதிப்பையும் இலங்கையை நன்கு அறியும். அமைதி என்பது வரும் போர் இல்லாத நிலை மட்டுமல்ல, அது நம்பிக்கை, கண்ணியம், வாய்ப்புகள் மற்றும் நமது பிள்ளைகள் ஒரு சிறந்த எதிர்காலத்தை மறுபுரிமையாக பெறுவார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையின் இருப்பாகும். உலக மக்கள் அனைவருக்கும் இது இதற்கு குறையில்லாத உன்னதமான வாழ்வுக்கே தகுதியானவர்கள். எங்கும் அமைதி நிலவட்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த உடன்படிக்கை குறித்து இவ்வாறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த தகவலோடு சேர்த்து மேலும் சில முக்கியமான செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அதுவே இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, திவேன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, உசாவியட்ட அபஹாச கலை சோதனா சலே கத்தாவகட்ட பக்ஷ நாயக்கன் ஹத்தரகட்ட நடு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு உள்ளாகிற திரு ஜெயவீர, விமல் வீரன்ஷ, உதய கம்மன் பில உள்ளிட்டோர் தொடர்பிலான நடவடிக்கைகள் குறித்தான விடயம். எனவே நீதிமன்ற அவமதிப்பை நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு செய்யும் வகையில் இவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாக இப்பொழுது குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறது. உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து இடம்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் தில்லி ஜெயவீர, மல்யூரன் சௌதரி, கம்மன் பில, சுகீஸ்வர பண்டார, மஹிந்த பத்ரன் மற்றும் அசங்க நவரத்ன ஆகியோர் ஊடகங்கள் முன்னிலையில் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றத்தை அமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் ஒன்றையும் தாக்கல் செய்து கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இந்த விடயத்தை தெரிவித்திருந்த இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள 6 பேரும் உயிர்த்தி ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் பொதுமக்களிடையே எதிர்ப்பை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். கனம் நீதவானவர்கள் இந்த வழக்கில் 3வது சந்தேகநபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான சுரேசலே இம்மாதம் 5ஆம் தேதி இரவு முதல் உணவை தவிர்த்து வருகிறார். அதற்கமைய கடந்த 7ஆம் தேதி அன்று சந்தேக நபரான சுரேஷலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு தற்போது வரை சந்தேக நபராக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 42வது வார்டில் 4 விசேட வைத்திய நிபுணர்களின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த 3ஆம் சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதியில் மேலே குறிப்பிடப்பட்ட குழுவினர் நீதிமன்றத்தின் செயற்பாடுகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி சந்தேகம் ஏற்படும் வகையில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்பதாக இவ்வாறு கூறப்படுகிறது. எனவே இதன் மூலம் நீதிமன்றத்திற்கு எதிராக பொதுமக்களின் எதிர்ப்பை உருவாக்குவதற்கு இவர்கள் முயன்றிருக்கிறார்கள். இந்த செயற்பாடுகள் விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறன என அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கமே 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்றம் தீர்ப்பு அல்லது நிறுவனத்தை அவமதித்தல் சட்டத்தின் பிரகாரம் ஜி ஜெயவீரன் உதய கமன்பில சுகீஸ்வர பண்டாரம் மஹிந்த பத்ரன் மற்றும் அசங்க நவரத்ன ஆகியோருக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் கணம் நீதவானவர்களே குறித்த நபர்கள் பல்வேறு ஊடக நிறுவனங்கள் வாயிலாக விசாரணைகள் குறித்து வெளியிட்ட அவதூறான கருத்துக்கள் அனைத்தும் இந்த அறிக்கையில் தெளிவாக உள்ளெடுக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் தில்லி ஜெயவீரம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரன்சோ, உதய கம்மன்பில, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்ற சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரத்ன மற்றும் மஹிந்த பத்ரன் ஆகியோர் இலத்திரனியல் ஊடகங்கள் மற்றும் முகநூல் ஊடாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வெளியிட்ட கருத்துக்களும் இதில் உள்ளடங்கியிருக்கின்றன. எனவே இவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நிறைவு செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வழக்கை ஜூலை 1ஆம் தேதி மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதால் அன்றைய தினம் இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை விடுக்குமாறும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கையொன்றை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விசாரணைகளுக்காக குறித்த கருத்துக்கள் ஒளிபரப்பப்பட்ட 8 இலத்திரனியல் ஊடகங்களின் திருத்தப்படாத காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் குற்றவியல் நடைமுறை கோவையின் 124ஆம் பிரிவின் கீழ் அக்காணொலிகளை பதிவு செய்த கேமரா தொழில்நுட்ப கலைஞர்கள், செய்தி அறிவிப்பாளர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் உள்ளிட்டோரின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய அனுமதி வழங்குமாறும் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மண்ணில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ஊடக காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்குமான உத்தரவுகளை பிறப்பித்தார். எனினும் அடுத்த வழக்கு தவணையில் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேரையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்குமாறு அதிகாரிகள் விடுத்த கோரிக்கையை நீதவான் நிராகரித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாத்திரமே நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட விதிகளின்படி இந்த நபர்களை கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைப்பதற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றும் நீதவான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகையால் விசாரணைகளின் கிருதியில் 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யுமாறும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அவர்கள் அளிக்கப்படுவார்கள் என்றும் நீதவான் குறிப்பிடுகிறார். இதேவேளை சந்தேகமரான சுரேஷ் சாலையை பார்வையிடுவதற்கு நீதவான் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என விசாரணை அதிகாரிகள் இதன்போது கூறியிருக்கிறார்கள். அதற்கு பதிலளித்த நீதவான் சந்தேக நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை இருக்கும் பட்சத்தில் அவரை பார்வையிடும் நடவடிக்கை மாளிகா கந்த நீதவான் நிலையை மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி சந்தேக நபரை ஜூன் 20ஆம் தேதிக்கு முன்னர் மாளிகா கந்த நீதவான் பார்வையிடுவதற்கான அறிவித்தலை வழங்குமாறு குற்றப்புறணவு திணைக்கள அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கு மீண்டும் ஜூலை 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது என்பதும் முக்கியமான தகவலாக அமையப்பெற இருக்கிறது. எனவே அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. திருமதி சலையின் கோரிக்கையை நிராகரித்தது சிஐடி என்பதான செய்தி ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு சட்டத்தினை அனுமதிக்க முடியாது எனவும் அறிவிப்பு என்பதாகவே இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு புறநோய் பிரிவு முன்னாள் பிரதான சுரேசலையை நாளாந்தம் சந்திப்பதற்கு அவரது சட்டத்தினைக்கு அனுமதி வழங்குமாறு சிலையின் மனைவியினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நிராகரிக்கப்படும். இது தொடர்பான பதில் கடிதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேச போலீஸ் அதிகாரி ஜி எஸ் அபேசேகரவரால் சிலையின் மனைவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் மேலும் அதற்கமைய தடுப்பு காவல் உத்தரவு கமைய குற்றப்புறநாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது கணவருக்கு 5 வார நாட்களை உள்ளடக்கிய வகையில் அவரது சட்டத்தரணி அனாசித்த சிறிவர்தனவை சந்திக்க அனுமதி அளிக்குமாறு என்னிடம் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்படுகிறது. உங்களினால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று உங்களின் கணவரான துவான் சுரேஷலே ஆகாரம் நீரை நிராகரித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் உண்ணாவிரத்தின் காரணமாக அவரின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் நீங்கள் உங்களின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளீர்கள். தற்போது விசாரணை நடவடிக்கையிலிருந்து விடுபட்டு சிகிச்சைக்காக உங்களின் கணவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையினால் அவருக்கு தற்போதைய சந்தர்ப்பத்தில் சட்ட ஆலோசனை வழங்குவதற்காக அவசியம் எதுவும் உருவாகவில்லை என்பதோடு அவ்வாறு சட்டத்திறனையை சந்திப்பதன் ஊடாக அவருக்கு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டிய உளரீதியான ஓய்வு கிடைக்காமல் போவதற்கான சூழல் உருவாகக்கூடும். இந்த நிலைமை உங்களின் கணவரான சுரேசலையின் உடல்நிலையை பொருத்தமான செயற்பாடாக அமையாது என்பதாலும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய ஒவ்வொரு வாரமும் பிரதி புதன்கிழமைகளில் மாத்திரம் சட்டத்தினால் உங்களின் கணவரை சந்திக்க முடியும் என்பதை அறியத்தருகிறேன். மேலும் உங்களின் கோரிக்கைக்கு அமைய தற்போது வரையில் உங்களுக்கும் உங்களின் மகள் மற்றும் மகனுக்கு சந்தேக நபர் சிறை சிலை வைத்தியசாலை இருக்கும் காலப்பகுதியில் நாளாந்தம் அவரின் உடல் பல பார்வைக்கு அவசியமான வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளமையால் அவரின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு நாளாந்தம் வைத்தியசாலையில் உள்ள சந்தேகநபர் சுரேஷலையை சந்திப்பதற்காக சட்டத்திறனுக்கு வாய்ப்பளிப்பதற்கான வசதிகள் இல்லை என்றும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது இந்த செய்தியாக அமையப்படுகிறது. எனவே திருமதி சலையனுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது சிஐடி. அதாவது அவரது சட்டத்தரணியை வார நாட்களில் சந்திப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதான கோரிக்கை இவ்வாறு நிராகரிக்கப்பட்டிருப்பதான செய்தி தரப்படுகிறது. இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் குறித்து அவதானிக்கலாம். உயிரே போனாலும் புலனாய்வு தகவல்களை வழங்க மாட்டேன், இதுவே சலையின் நிலைப்பாடு என்கிறார் சரத் வீரசேகர் என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமையவே சுரேஷலை தனது மடிக்கணி மற்றும் தொலைபேசியின் கடவுச் சொல்லை சுயாதீன ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்க வேண்டும். அதை தவிர்த்து பிரிதொரு தரப்புக்கு வழங்கக்கூடாது. விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட பல ரகசிய தகவல்கள் சுரேஷலையுடன் காணப்படுகின்றன. அவற்றை வெளிப்படுத்தக்கூடாது, அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுவின் உறுப்பினர் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிடுகிறார். உயிரே போனாலும் புலனாய்வு தகவல்களை வழங்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டிலேயே சுரேஷலை இருக்கிறார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகங்கள் சந்திப்பில் சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிடுகிறார். குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை வெளிவர வேண்டும், விசாரணைகள் அரசியல் மயப்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். எமது அரசாங்கத்தில் விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு பலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட குழுக்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் சர்வதேச விசாரணை பிரிவுகள் ISIS அமைப்பின் நோக்கத்துக்கமைய இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டன. எவ்விடத்திலும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான சுரேசிலையை பற்றி குறிப்பிடவில்லை. அரசியல் பழி வாங்கலையும் உண்மையை மூடி மறைப்பதற்காகவும் பயங்கரவாத திரைச்சட்டத்தின் சுரேசிலை கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார். விடுதலை புலிகள் அமைப்பை இல்லாதொழிப்பதற்கு சுரேசலை அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். நாட்டின் தேசிய வளமாக கருதப்பட வேண்டிய சுரேசலை பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்டு மிக மோசமான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். சுரை செலவுக்கு இழைக்கப்படும் சித்திரவதை மற்றும் அநீதிக்கு எதிராகவே நாங்கள் குரல் கொடுத்தோம். விசாரணைகளுக்கு எதிராக உள்ளது இடையூறு விளைவிக்கும் வகையில் நாங்கள் செயற்படவில்லை. உண்மைகள் வெளிவர வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரை சிலை தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் சுரை சிலை அவரது மடிக்கணி மற்றும் தொலைபேசி கடவுச் சொல்லி வழங்க மறுத்துள்ளார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுக்கு அமையவே சுரேஷலை தனது மடிக்கணி மற்றும் தொலைபேசியின் கடவுச் சொல்லை சுயாதீன விசாரணை குழுவுக்கு ஒப்படைக்க வேண்டும். அதனை தவிர்த்து பிரிதொரு தரப்புக்கு வழங்கக்கூடாது. விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட பல ரகசியத்தவர்கள் சுரேஷலிடம் காணப்படுகிறது, அவற்றை வெளிப்படுத்தக்கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சரத் வீரசேகரனுடைய கருத்தாக அமைகிறது. எனவே அவருடைய கருத்து அவ்வாறு இருக்கிறது என்றால் உதய கம்மன்பிலுடைய கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அவர் குறிப்பிட்ட கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. கத்தோலிக்க பௌத்த நல்லுறவை அளிப்பதற்கு முயற்சிக்கும் பேராயர் என்பதாக பேராயர் மீது ஒரு குற்றச்சாட்டினை உதய கம்மன்பில முன்வைக்கிறார். முஸ்லீம் அடிப்படைவாதிகள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நீக்க முயற்சி என்பதுவே உதய கம்மன்பிலுடைய கருத்தாக அமைகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் முஸ்லீம் அடிப்படைவாதிகள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நீக்கி அவர்களை விடுவித்து அந்த பொறுப்பை சிங்கள பௌத்தர்கள் மீது சுமத்தி கத்தோலிக்க பௌத்த நல்லுறவை அளிக்கவே பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டுகை முயற்சிக்கிறார். கத்தோலிக்க சபையானது அரசு சார்பற்ற நிறுவனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று பிவித்ரஹெல் உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பிலை இவ்வாறு கூறியிருக்கிறார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான சுரேசலை குற்றமாள் பிரிவினால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுள்ளதை பேராயர் கருதினால் ஆதரித்துள்ள நிலையில் மகாநாயக்க தெருக்கள் சித்திரவதைக்கு எதிராக கருத்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். இவ்வாறான கருத்துக்கள் எதிர்வரும் காலங்களில் கத்தோலிக்க சபைக்கும் புத்த சாசனத்துக்கும் இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தும். கத்தோலிக்க சமூகத்துக்கும் சிங்கள பௌத்தர்களுக்கும் இடையில் கடந்த காலங்களில் சிறந்த நல்லிணக்கம் காணப்பட்டது. ஆனால் தற்போது பௌத்தர்களையும் கத்தோலிக்கர்களையும் வேறுபடுத்தி சிங்களவர்களை பலவீனப்படுத்தும் சூழ்ச்சியை திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்படுகின்றன. அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கத்தோலிக்க சபையை ஆக்கிரமித்து இனங்களை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அரசு சார்பற்ற நிறுவனங்களை முன்னிலைப்படுத்திய அருத்தந்தையர்களான சிரில் காமனே, ஜூட் பெர்னாண்டோர், ரான் சில்வா ஆகியோர் கத்தோலிக்க சபையில் செயல்படுகிறார்கள். இவர்கள்தான் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி உள்ளார் என்று குறிப்பிட்டுக் கொண்டு சூழ்ச்சி செய்கிறார்கள். உயிர் செஞ்சாறு கொண்டு தாக்குதல் தொடர்பில் முஸ்லீம் அடிப்படைவாதிகள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நீக்கி அவர்களை விடுவித்து அந்த பொறுப்பை சிங்கள பௌத்தர்கள் மீது சுமத்தி கத்தோலிக்க பௌத்த நல்லுறவை அளிக்கவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டியின் கோரிக்கைக்கு அமைவாகவே ரவிசனத்தின பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் ஷானி அபேசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் முதன்முறையாகவே அரசியல் கட்சியின் இடையில் பிரச்சாரம் செய்த இருவர் பாதுகாப்புத்துறையுடன் தொடர்புடைய உயர் பதவிக்கு இவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிர்த்து ஞாயிறு கொண்டு தாக்குதல் சம்பவத்தின் பொறுப்பை சிங்கள பௌத்தர்கள் மீது சுமத்துவதற்கு பௌத்த கத்தோலிக்க நலனக்கத்தை இல்லாதொழிப்பதற்கும் பேராயர் கருதினால் முயற்சிப்பதையும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகவே கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அவ்வாறாகி தற்கொலை கொண்டதார்களின் தந்தையான இப்ராஹிம் கோட்டாபய ராஜபக்சேவாகவே செயற்பட்டுள்ளார் என்று கருத வேண்டும். தம்மை ஆட்சிக்கு கொண்டுவர உயிர் தியாகம் செய்தவர்களை கோட்டாபய ராஜபக்சே பாதுகாத்திருக்க வேண்டும். இப்ராஹிமை தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் கோட்டாபய ராஜபக்சே அவ்வாறு செய்யவில்லை. ஆகவே கோட்டாபய ராஜபக்சே சிறந்த மனிதராக போற்றப்பட வேண்டும் என்பதாக உதய கம்மன் பிள்ளை இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவருடைய கருத்து அவ்வாறு இருக்கிறது என்றால் மற்றொரு கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு கூட தாக்குதல் சம்பவத்தின் உண்மையை போராட்டங்களினால் மறைக்க முடியாது என்பதே சுனில் வட்டகல பிரதி அமைச்சருடைய கருத்தாக அமைகிறதே. அவர் கூறுகிற கருத்தினை நாங்கள் வீரகேசரப்பத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சிறை செலவுக்காக கோட்டை புகழ் நிலையம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட தனது மனைவிக்காகவும் சகோதரனுக்காகவும் ஊடக செயலாளருக்காகவும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடலாம். குண்டு தாக்குதல் உண்மை சூத்திரதாரியை பாதுகாப்பதற்கு முன்னெடுக்கப்படும் சூழ்ச்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதுவே பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிற கருத்தாக அமைகிறது. எனவே சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் தான் ஒரு சிலர் செயற்படுவதற்கு முயற்சிக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட செயற்படுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதற்கு ஒருபோதும் இடம் அளிக்க முடியாது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் காலத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்தே அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான சுரேசலை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவதாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. சுரேசலை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் போலியான விடயங்களை முன்னிலைப்படுத்தியும் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தூற்றிப்பவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தவறான நிலைப்பாட்டை தூற்றிப்பது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் விசாரணைகளுக்கும் இடையூறு விளைவிப்பதாகும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சிறை செலவுக்காக கோட்டை புகழ் நிலையம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட விமல் வீரன்சர் தனது மனைவிக்காகவும் சகோதரனுக்காகவும் சிலருக்காகவும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடலாம். குண்டு தாக்குதலின் உண்மை சூத்திரதாரியை பாதுகாப்பதற்கு முன்னெடுக்கப்படும் சூழ்ச்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எதிராக வெளிநாட்டு பயணத்தை விதித்த பின்னரே சுரேச செலவுக்காக பலர் குரல் கொடுக்க முன்னிலையானார்கள். போராட்டங்கள் ஊடாக உண்மையை மூடிமறைக்க முயற்சிக்கிறார்கள். குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மை வெகு விரைவில் வெளிவரும் என்பதையும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல முன்வைக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது. அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்தும் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. திவைன பத்திரிகை செய்தியினை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். பாஸ்கு பிரகாரி வழக்குவா நுகத்தை ஹேமஸ்ரீட்ட சக பூஜித்த இறகி நடுவல தீந்து ஜூலித்தி செக்வினிதா என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுத்த நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கப்படாமை குறித்தான குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கிறார்கள் முன்னாள் போலீஸ் மாதிரி அதிகத்தில் முன்னாள் பாதுகாப்பு சிறவர்களுக்கு எதிரான வழக்கினுடைய தீர்ப்பு 31 தேதி வெளியாகி இருக்கிறது. அதுவும் ஜூலை மாதம் என்பது முக்கியமான செய்தி. இலங்கை வரலாற்றில் எப்போதும் ஜூலை மாதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த வகையில் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் இன்னும் பல விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இது தொடர்பான விரிவான செய்திகள் பற்றி அவதானிக்கும் போது உளவு தகவல்கள் கிடைத்திருந்தும் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்றே இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதற்காக கடமை தவறு குற்றவியல் குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஜூலை 31 தேதி வழங்கப்படும் என்று கொழும்பு நீதிமன்ற மேல் நீதிமன்ற அமர்வு நேற்று அறிவித்திருக்கிறது. பிரியந்தல் இனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகியோரை கொண்ட 3 நீதிபதிகள் அடங்கிய கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற அமர்வின் முன் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றஞ்சாட்டப்பட்ட ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்காக ஆஜரான சட்டத்தினை சமிந்த அத்துக்கோரில் தனது வாய்மொழி வாதங்களை நிறைவு செய்திருந்தார். சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட அமர்வு இந்த வழக்கின் தீர்ப்பு ஜூலை 31 தேதி வழங்கப்படும் என்று இவ்வாறு அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் உளவு தகவல் கிடைத்திருந்தும் ஈஸ்டர் தினத்தன்று பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதற்காக கடமை தவறு குற்றவியல் குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜி ஜெயசுந்தருக்கு எதிராக சட்டம் அதிபர் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையும் வெள்ளிக்கிழமை நிறைவடைந்திருக்கிறது. அதன்படி பூஜி ஜெயசுந்தர் மீதான வழக்கில் தீர்ப்பு ஜூலை 31 தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு நிரந்தர மூவர் நீதிமன்ற அமர்வு வெள்ளிக்கிழமை இது தொடர்பில் அறிவித்திருக்கிறது என்பதே பிரதானமான விடயமாக அமைகிறது. பிரதிவாதியான ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சார்பாக ஆஜரான ஜனாப சிறந்தனை சமிதாத் கூறல தாக்குதல் நடத்தப்படலாம் என கிடைத்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு புலனாய்வு தகவல் அல்ல என முன்னாள் அரசு புலனாய்வு பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன தமக்கு கூறியதாக பிரதிவாதி கொண்டிருந்து வழங்கிய சாட்சியம் நிலந்த ஜெயவர்தனவின் ஆரம்பகட்ட சாட்சியத்திலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகவலை ஏனையோருக்கு அறியப்படுத்துமாறு பிரதிவாதி சிசிரமென்றிசைக்கு அறிவித்திருந்தார். இவ்வழக்கில் 755 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பிரதிவாதிக்கு எதிராக உதவி ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டு மாத்திரமே சுமத்தப்பட்டுள்ளது. அவருக்கு கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை. தாக்குதல் நடத்தியவர்களுடன் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை என அவருடைய சட்டத்தரணி இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கிய செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பிள்ளையான் உட்பட மூவருக்கும் 30 வரை விளக்கமறியல் என்பதான செய்தியே தரப்படுகிறது. கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கடத்தல் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான செய்திகள் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய ஒரு விளம்பர இடைவேளை.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

சுயாதீன செய்தி பார்வையில் இருந்திருக்கின்றோம். பிள்ளையானுக்கு எதிரான வழக்கு விசாரணை குறித்தான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. போலீஸ் உட்பட ஐந்து மனித படுகொலை, பிள்ளையான் உட்பட மூவருக்கு விளக்கமறியல் என்பதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கிறோம். தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இது அமைய பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பில் போலீஸ் உத்தியோகத்தர், வர்த்தகர், டிஎம்பிபி கட்சி உறுப்பினர் சுட்டுக்கொலை, கிழக்கு பல்கலைக்கழக உபயந்தர் கடத்தல் உட்பட மனித கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்று திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் ஆஜர்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 30ஆம் தேதி விளக்கம் வைக்குமாறு நீதவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையானில் அழைக்கப்படும் சந்திரகாந்தனை கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு சிஐடியினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கடந்த 2025 ஏப்ரல் 7ஆம் தேதியை கைது செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சிஐடியினர் தொடர விசாரணையில் பிள்ளையானின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டக்களப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் 5 முக்கிய மனித கொலைகள் தொடர்பான ரகசிய தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின்படியே மட்டக்களப்பு பிராந்தியத்தை மையமாக கொண்டு இவை திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளன. இதில் 2006ஆம் ஆண்டு கல்லடி பிரதேசத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை, பிள்ளையான் குழுவினரால் கப்பம் கூறப்பட்ட பணத்தை வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை, கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக பிள்ளையானின் சொந்த குழுவைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை, கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பில் வைத்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அப்போதைய உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவை ஆகியவை அடங்குகின்றன. அதாவது 2006ஆம் ஆண்டு கல்லடி பிரதேசத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை, பிள்ளையான் குழுவினரால் கப்பம் கோரப்பட்ட பணத்தை வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை, கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக பிள்ளையானின் சொந்த குழுவைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை, கடந்த 2006 டிசம்பர் 15ல் கொழும்பில் வைத்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அப்போது உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை ஆகியவை இந்த குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. இந்த கொலைகள் தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளாக செயற்பட்டு வந்த காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது ஷிஃபான் மற்றும் முகமது சகித் ஆகியோர் கடந்த 2025 நவம்பர் மாதம் சிஐடியினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான இருவர் உட்பட 3 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்த விவரங்கள் அடங்கிய விசேட அறிக்கையை நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து பிள்ளையான் தவிர்த்த ஏனைய இருவரையும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட நீதவானிடம் சிஐடியினர் பிள்ளையானின் பாதுகாப்பு காரணமாக அவரை அழைத்து வர முடியாத காரணத்தை நீதவானுக்கு தெரிவித்ததோடு இதனுடன் தொடர்பட்ட ஒருவர் இறந்துள்ளதாகவும் ஒருவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார். இதனிடையே பிள்ளையானை ஜூம் இணைய வழியூடாக விசாரணை மேற்கொண்ட நீதவான் மூவரையும் எதிர்வரும் 30ஆம் தேதி விளக்கம் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். இதேவேளை பிள்ளையான் மற்றும் அவரது குழுவினருக்கு எதிராக இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே கல்கிசன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதேவேளை பிள்ளையானின் மிக நெருங்கிய தோழரும் கிழக்கு மாநில சபையின் முன்னாள் உறுப்பினரும் டிஎம்பி கட்சியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளருமான இனிய பாரதியின் அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் என்பவருக்கு எதிராக 7 மனித படுகொலைகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனிய பாரதிக்கு எதிரான குற்றவியல் வழக்குகளின் சான்றுகளை அளிப்பதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு அக்கறை பெற்ற நீதிமன்றத்தின் ஆவண காப்பகத்துக்கு தீ வைத்த சம்பவத்திலும் பிள்ளையான் மற்றும் அவரது குழுவினருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக கூறி இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற பகுதியைச் சுற்றி விசேட அதிரடி படையினர் போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டதோடு நீதிமன்ற பகுதிக்குச் செல்லும் பொதுமக்களை பலத்த சோதனையின் பின்னர் போலீசார் அனுமதித்ததை காணக்கூடியதாக இருந்தது என்பதே இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான செய்தி. எனவே பல்வேறு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகிற நிலையில் அது குறித்தான தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இதே நேரம் மற்றொரு செய்தி, முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய பிரத்யேக சாளரம் இப்பொழுது கைது என்பதான தகவல் வெளியாகிறது. தென்மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலாலின் திரு தீனகேவின் பிரத்யேக செயலாளரான வாச்சி என்னதிகே தயாபால நாற்காலிகள் கொள்வனவில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசு நிதிக்கு நட்டம் விளைவித்தமை மற்றும் கொள்முதல் விதிமுறைகளை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. தென்மாகாண சபையின் கீழ் இயங்கும் தென்மாகாண அபிவிருத்தி அதிகார சபையினால் 2019ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பிலேயே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென்மாகாண சபை உறுப்பினர்களின் 16.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுகள் மாகாணத்தில் உள்ள தன்னார்வ தொண்டர் சங்கங்களுக்கு நாற்காலிகளை விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன்போது முறையான கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாது குறிப்பிட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாக செயற்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது. இவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட
16,361 நாற்காலிகளை தென்மாகாணத்தின் 3 மாவட்டங்களையும் பிரித்துப்படுத்தும் 54 மாநகரசபை உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களுக்கு கொண்டு சென்று ஒப்படைத்ததன் ஊடாக அரசாங்கத்திற்கு பல நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் முன்னாள் முதலமைச்சரும் பிரத்யேக செயலரான வாச்சி ஹென்னத்திகே தயாபால என்பவரே நேற்று காலை 11 மணியில் வெள்ளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தி நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார் என்பது முக்கியமான தகவலாக அமைகிறது. இதேநேரம் இன்னும் ஒரு தகவல், யோசித்த ராஜபக்சனுடைய சீராய்வு மனு இன்று விசாரணைக்கு என்பதான தகவலும் தரப்படுகிறது. பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி யோசித்த ராஜபக்சவால் சமர்ப்பிக்கப்பட்ட சீராய்வு மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமது பிரேமச்சந்திர ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிகள் ஆயத்தின் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இதுக்கு முன்னர் இந்த மனு பரிசீலிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் யோசித்த ராஜபக்சே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஹஃபீல் பாரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கல. இந்த வழக்கில் தமது கட்சிக்காருடன் டெய்ஸி ஃபோரஸ்ட் என்ற பெண்மணி பிரதிவாதியாக பேரிடப்பட்டிருந்த போதிலும் பின்னர் அவர் சட்டமாதிபரினால் விடுவிக்கப்பட்டார் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரது பின்னணியில் தமது கட்சிக்காரருக்கு எதிராக மாத்திரம் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது சட்டத்துக்கு முரணானது என்று சட்டத்தரணி வாதிட்டிருக்கிறார். எனினும் சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஜனல் ஜனகமண்டார் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்கல். ஒரே ஒரு பிரதிவாதிக்கு எதிராகவேனும் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என வலியுறுத்தி இருந்தால் இதுக்கும் இந்த விடயம் தொடர்பில் இன்று முழுமையான விசாரணை நடத்துவதற்கு மேன்முறை நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது என்பது பிரதானமான தகவல். இதே நேரம் இன்னும் ஒரு செய்தி குறித்தும் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவலை இறுகிய சிறப்பத்தில் எடுத்துக் கொள்கிறோம். புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு யாழ் மேல் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டது என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவனுகுநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு உயர்நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட பரதண்டனை தீர்ப்பு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் நேற்று வாசித்து உறுதி செய்யப்பட்டது. முன்பதாக 2017 செப்டம்பர் 27 அப்போதைய எஸ்எஸ்சி பிரதி மன்றாடியார் நாயகம் குமார் ரத்னத்தின் நெறிப்படுத்தலின் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் உள்ளடங்கிய தீர்ப்பாயத்தினால் 7 பேருக்கு மரதண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். எனினும் உயர்நீதிமன்றத்தில் அரசாங்க தரப்பில் ஆஜரான மேலதிக பிரதி மன்றாடியார் நாயகம் அசாத் நவாவி மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு முற்றிலும் சரியானது மற்றும் சட்டப்பூர்வமானது என்பதை வலுவான வாதங்கள் மூலம் நிரூபித்திருந்தார். இதனை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிரதமர் நீதியரசர் தலைமையிலான 5 பேர் கொண்ட நீதியரசு குழாம் சுவிஸ் குமார் உள்ளிட்ட 4 முக்கிய குற்றவாளிகளுக்கான மரணதண்டனையை கடந்த மே மாதம் 6ஆம் தேதியும் உறுதி செய்து தீர்ப்பளித்தது. இருந்த போதும் போதிய சாட்சியங்கள் இல்லாததால் இருவர் விடுவிக்கப்பட்டார்கள். உயர்நீதிமன்றத்தின் இந்த இறுதி தீர்ப்பை குற்றவாளிகளுக்கு வாசித்து காட்டுவதற்காக கடந்த மே மாதம் 25ஆம் தேதி வழக்கு திகதியிடப்பட்டிருந்த போதும் மரணதண்டனை உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிகள் ஒருவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவதற்கு முன்னதாகவே சிறைச்சாலைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து நேற்று ஏனைய குற்றவாளிகள் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் நிகழ்நிலை ஊடாக நேரடியாக முற்படுத்தப்பட்டார்கள். யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி சுகிஷ் சதீஷ்கரன் உயர்நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை பகிரங்கமாக வாசித்து குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட மரணதண்டனையை மீண்டும் ஒருமுறை மிக அழுத்தமாக உறுதி செய்திருக்கிறார். இன்றைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வாசிப்பின் போது வழக்கு துணர் சார்பில் அரசு சட்டவாதிகளான காவண்ணா நசிகேதன் மற்றும் அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுஷன் ஆகியோர் மண்டல பிரசன்னமாக இருந்தார்கள். விடுவிக்கப்பட்ட 4ஆம் மற்றும் 8ஆம் எதிரிகள் தரப்பில் சேஷசரணி ரகுபதி பிரசன்னமாக இருந்தார் என்பதே குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவலாக அமையப்படுகிறது. இதிலிரும் இன்னும் ஒரு செய்தி பற்றி பார்க்கலாம். போலி நாணயத்தாளுடன் வெள்ளம்பிட்டியவில் ஒருவர் கைது என்பதான செய்தி. ஏற்கனவே பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருந்ததான தகவல்கள் வெளியாக இருந்தன. அது டொலர் நோட்டுகள் விவகாரத்தில் இப்போது வெள்ளம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 5,000 ரூபாய் பெறுமதியான 3 போலி நாணயத்தாளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொலனாவ பகுதியில் போலீசார் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பின் போது இந்த சந்தேக நபர் போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான 24 வயதுடைய இளைஞன் கொலனாவை பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். குறித்த சந்திரபர் கொலனா பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் உணவு உட்கொண்ட நிலையில் அதற்கான பணத்தை செலுத்துவதற்காக 5,000 ரூபாய் நாணயத்தாள் ஒன்றை வழங்கியிருக்கிறார். இதன்போது அந்த நாணயத்தாள்கள் மீதியும் உணவக உரிமையாளருக்கு சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக இந்த விடயம் தொடர்பில் உணவக உரிமையாளர் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கியுள்ளார். அதற்கமைய சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சந்திரபரை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து மேலும் 2,500 ரூபாய் போலி நாணயத்தாள்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். சம்பந்தத்தில் மேலதிக விசாரணைகளை வெள்ளம்பிட்டி போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதாக இந்த செய்தி
அமைந்திருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். சொத்துவிவர அறிக்கையை மாதத்துக்குள் சமர்ப்பிக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவுறுத்து என்பதான செய்தியும் தரப்படுகிறது. அரசு அதிகாரிகள் தங்களது வருடாந்த சொத்து மற்றும் பொறுப்புகள் அறிக்கையை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயக்க இதனை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு விசேட அறிவிப்பொன்று அவரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட தேதிக்கு முன்னர் சொத்து மற்றும் பொறுப்புகள் அறிக்கையை சமர்ப்பிக்க தவறு நபர்களுக்கு கட்டாயம் அபராதம் விதிக்கப்படும். முடிந்த அந்த அபராத தொகையை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 81ஆம் பிரிவின் கீழ் சொத்து மற்றும் பொறுப்புகள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதை தாமதப்படுத்துவது அபராதம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கலாம். இந்த அறிக்கைகள் மத்தியப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பின் ஊடாக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த மின்னணு அமைப்பு 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் இந்த அறிக்கைகளை பெறுவது ஆணைக்குழுவின் கடமையோ பொறுப்போ இல்லை, இது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும். 2023ஆம் ஆண்டின் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி சொத்து மற்றும் பொறுப்புகள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய புதிய அதிகாரிகள் குழுவும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதன்படி சுங்க சட்டத்தின் 115ஆம் பிரிவின் கீழ் உரிமம் பெற்ற மூவர்கள் சொத்து மற்றும் பொறுப்புகள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியவர்களாக கருதப்படுகிறார்கள். அத்துடன் தொழிற்சங்கங்களின் நிர்வாக அதிகாரிகள், செய்தித்தாள் மற்றும் செய்தி நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், உரிமம் பெற்ற ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், விளையாட்டு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் அதிகாரிகள், அரசவை மற்றும் மாநகரசபைகளின் அனைத்து உயர்நிலை அதிகாரிகளும் சொத்து மற்றும் பொறுப்புகள் அறிக்கை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் 1954 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம் என்பதாக இந்த விடயத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே சொங்க சட்டத்தின் 115ஆம் பிரிவின் கீழ் உரிமம் பெற்ற மூர்கள் சொத்து மற்றும் பொறுப்புகள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியவர்களாக கருதப்படுவதோடு தொழிற்சங்கங்களின் நிர்வாக அதிகாரிகள், செய்தித்தாள் மற்றும் செய்தி நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், உரிமம் பெற்ற ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் குழு உறுப்பினர்கள், விளையாட்டு சட்டங்களில் நிறுவப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் அதிகாரிகள், அரசு மற்றும் மாநகரசபைகளின் அனைத்து உயர்நிலை அதிகாரிகளும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாக இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என இருப்பவர்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கலாம், இல்லாதவர்களும் இல்லை என்று அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. திவேன பத்திரிகை செய்தியினை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். பாசல் வேண்ட்ரியாக் சக பசியாக் கெட்டி சிசு தாக தக் ரோஹலே என்பதான தகவலை திவேன பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. பாடசாலை வேனொன்றும் பஸ் ஒன்றும் மோதுண்டதில் 17 மாணவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான தகவலாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்டி யாழ்ப்பாணம் A9 வீதியின் கட்டுக்கொசொட்டி கலுகல பகுதியில் பாடசாலை வேனொன்றும் தனியார் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த விபத்தில் பாடசாலை மாணவர் உட்பட 17 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். குறித்த தனியார் பஸ் கண்டி திசை நோக்கியும் பாடசாலை வேன் அதற்கு எதிர் திசையிலும் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் கடுகசுட்டை பிரதேச வைத்தியசாலையிலும் கண்டி தேசிய வைத்தியசாலம் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கிறார்கள். சம்பந்த உறவில் கடுகசுட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதாக இந்த செய்தி அமைகிறது. இதனிடம் போதைப் பொருள் பயன்படுத்தி பயணிகள் பஸ்களை செலுத்திய சாரதிகள் 8 பேர் கைது என்பதான தகவலும் தரப்படுகிறது. ரத்னபுரி நகரை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட சோதனைகளில் போதைப் பொருள் பயன்படுத்தி பஸ்களை இயக்கிய சாரதிகள் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். சபரகமு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை, இலங்கை போலீசார் மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் ஆகியன இணைந்து இந்த சோதனைகளை மேற்கொண்டதன் இதன்படி 96 பயணிகள் பஸ்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோடு அவற்றில் 8 பஸ் சாரதிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் குறித்த சாரதிகள் செலுத்திய பஸ்களும் போலீசாரால் கை தகவல். செம்மணியில் மனித புதைகுழியில் 10 இன்புக்கூடுகள் அகழ்ந்தெடுப்பு என்பதான தகவலும் தரப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 2 சிறுவர்கள் கைக்குழந்தைகள் உள்ளடங்களாக நேற்று 2 சிறுவர்கள் கைக்குழந்தை உள்ளடங்களாக நேற்று 10 இன்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் 25ஆம் நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று இடம்பெற்றது. அதன்போது புதிதாக 5 மனித இன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட இன்புக்கூடுகளில் சிறுவர்கள் குழந்தையின் இன்புக்கூடுகள் உள்ளடங்களாக 10 இன்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்படும் இன்புக்கூடுகள் பல உடைந்த நிலையில் நேர்சின்மையான நிலையில் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வுப் பணிகளின் போது 360 இன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 351 இன்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவலாக அமையப்படுகிறது.
இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. மிக பிரதானமான தகவலாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். பண்டாரநாயக்க சர்வதேச மாநிலத்தை நவீனமயமாக்கும் துரித திட்டம் ஆரம்பம். ஆண்டுக்கு மேலும் 5 லட்சம் பயணிகளை கையாள நடவடிக்கை என்பதான செய்தியும். இலங்கையை நோக்கி வருகை தரும் சர்வதேச விமான பயணிகளின் எண்ணிக்கை எதிர்காலத்தில் கணிசமாக அதிகரித்துள்ள நிலையை கருத்தில் கொண்டு பண்டாரநாயக்க சர்வதேச மாநிலத்தின் தரத்தை உயர்த்துவதற்கான துரித அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகை தொடர்பான விசேட கலந்துரையாடலும் கள்ள விஜயமும் துறைமுகங்கள் சிவில் மாநில சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக தலைமையில் அண்மையில் விமான நிலைய வளாகத்தில் இடம்பெற்றது. விமான நிலையத்தின் பயணிகள் கையாளுதல் திறனை அதிகரித்தல், உலகத்தரம் வாய்ந்த சேவை வினைத்திறனை உறுதிப்படுத்துதல் மற்றும் உட்கண வசதிகளை மேம்படுத்தல் ஆகிய முக்கிய இலக்களை நோக்கி இந்த துரித திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் முதற்கட்டமாக தற்போது பயன்பாட்டில் உள்ள முதலாம் முனைய கட்டிடத்தை விரிவாக்கம் செய்யும் திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் புறப்பாடு மற்றும் வருகை தரும் பயணப்பகுதி சரிபார்ப்பு வசதிகள், குடிவரவு குழியகழ்வு பிரிவுகள் மற்றும் இடைத்தங்கள் பகுதிகள் என்பன நவீனமயமாக்கப்படவிருக்கிறது. இந்த நவீனமயமாக்கல் மற்றும் விரிவாக்கப் பணிகள் மூலம் விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த பயணிகள் கையாளுதல் திறன் கணிசமாக அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல். திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடி. பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவை நியமிக்க கோரிக்கை. சுதந்திர சட்டத்தினிகள் சங்கம் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமையப்பது. தொடர்பான தகவல்களை விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துருவிளம் ரெடிவரை.

0: சுயாதீன செய்தி பரவல் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். திரைசெறியால் செலுத்தப்பட்ட 2.5 பில்லியன் டாலர் மோசடி, பாராளுமன்ற விசேட திருக்குழுவை நியமிக்க கோரிக்கை சுதந்திர சட்டத்தணிகள் சங்கம் என்பதாக இந்த செய்தியை அமையப்பெறுகிறது. திரைசேரி மற்றும் இலங்கை மத்திய வங்கி மோசடி என்பது சாதாரண மோசடி மட்டுமல்ல, அது நாட்டின் நிதியமைப்பில் உள்ள பலவீனங்களையும் நிதியமைச்சின் தொழிற்சாரம் செயற்பாட்டையும் வெளிப்படுத்துவதாகவும், இலங்கை மத்திய வங்கி நிதிச்சட்டத்தின் மூலம் சுயாதீனமாக்கப்பட்ட பின்னர் எந்த ஒரு தரப்புக்கும் பொறுப்பு கூறாத மற்றும் கட்டுப்படாத ஒரு நிறுவனமாக தன்னைத்தானே வரைவிலக்கப்படுத்திக் கொண்டுள்ளமை இங்குள்ள பிரதான பிரச்சினை. திரைசேரியின் மோசடி தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கும் இவ்வாறான ஒரு நிலைமை மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்குமாக தகுந்த நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கும் பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி சுதந்திர சட்டத்தினர் சங்கம் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாயக் மற்றும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளது. திரைசீரால் செலுத்தப்பட 2.5 மில்லியன் டாலர் மோசடி தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2015 நவம்பர் 13 அல்லது 15 காலப்பதில் ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயரில் வந்த போலி விவரப்பட்டியல் தகவலுக்கமைய அமெரிக்காவின் டிடி வங்கியில் பேணப்பட்டு வந்த மிஸ் குளோபல் எல்எல்சி என்ற சந்தேகத்துக்கிடமான கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டதோடாக இந்த திரைசேரியில் மோசடி ஆரம்பமானது. 2026 ஜனவரி 6 தேதி என்று அனுப்பப்பட்ட மின்னஞ்சல்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களிடமிருந்து திருப்பி அனுப்பப்பட்டதன் காரணமாகவே இந்த மோசடி முதன்முறையாக வெளிவரத் தொடங்கியது. 2025 டிசம்பர் 2026 ஜனவரி 5 ஆகிய காலப்பகுதியில் போலி ஆவணங்கள் மூலம் 2,03,417 அமெரிக்க டாலர் உட்பட மேலும் பட பல கொடுப்பனவுகள் எந்தவித சரிபார்ப்பும் இன்றி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறது சுதந்திர சட்டத்தணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு நியமித்து இது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதான தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். 2026 காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.1% வளர்ச்சி என்பதான செய்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி வளர்ச்சி இவ்வாண்டின் முதல் காலாண்டில் 5.1% நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் ஒளிபரப்பு திணைக்களம் தெரிவிக்கிறது. அரசாங்கத்தின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின்கள் இயங்கும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் KM DSD கருணாரத்னே இதுபற்றி ஊடகங்களுக்கு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதுவே பிரதான தகவலாக அமையப்படுகிறது. இது தொடர்பில் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கிற அதிகரிப்பு குறித்து தொகை மற்றும் தொகை மதிப்பு மற்றும் ஒளிபரத்தினைக்களம் இவ்வாறு
1: குறிப்பிடுகிறது.
0: 2026 ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதமானது 2025 ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 5.1% பதிவாகி இருக்கிறது. இதேநேரம் 2026 ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் விவசாய செயற்பாடுகள் 1.1% வளர்ச்சியையும், கைத்தொழில் செயற்பாடுகள் 2.2% வளர்ச்சியையும், சேவைத்துறை செயற்பாடுகள் 3.4% வளர்ச்சியையும் பதிவு செய்துள்ளன. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 54.2%, சேவைத்துறையும் 27.2%, தொழில்துறையும் 11.3%, பொருட்கள் மீதான வரிங்கள் மானியங்கள் நீங்களாக 7.3%, விவசாயத்துறையை பங்களிப்பு செய்திருக்கின்றன. 2026 ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு தித்வா புயல் ஏற்படுத்திய பின்னடைவு விளைவுகளிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க முயன்ற காலப்பகுதியில் ஆரம்பமானதுடன் காலாண்டின் இறுதிப்பகுதியில் மத்திய பிராந்தியத்தில் உருவான புதிய பதற்றங்களும் கூடுதல் சவால்களை ஏற்படுத்தியிருந்தன. எனினும் இவ்வாறான தடைகள் இருந்தபோதிலும் இலங்கை பொருளாதாரம் 2026 ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 5.1% மெய்யான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. இதுநேரம் இலங்கை மத்திய வங்கியினால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட நாணய மாற்று வீதம்படி கடந்த சில நாட்களாக அமெரிக்க டாலருக்கு எதிராக வீழ்ச்சியை பதிவு செய்த இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் வலுவடைந்திருக்கிறது. மத்திய வங்கியின் தரவுகளின்படி நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வன விலை 326.34 ரூபாவாகவும் விற்பனை விலை 336.58 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வன மற்றும் விற்பனை விலைகள் கடந்த வெள்ளிக்கிழமை முறையே 331.42 மற்றும் 341.36 ஆக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு பக்கம் ரூபாவினுடைய பெறுமதி மீண்டும் வலுவடைந்திருக்கிறது. முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5.1% உயர்வடைந்திருக்கிறது. இந்த செய்திகள் இவ்வாறு வெளியாகியிருக்கிற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டில் விரைவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் கூறுகிறார் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை தருகிறது. இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைய தொடங்கியுள்ளது என்றும் வெகு விரைவில் ஒரு முழுமையான வீழ்ச்சியை காண முடியும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். சங்கத்தின் எல்லா பக்கங்களிலும் சிக்கல்களிலேயே இருந்து வருகிறது என்பதான செய்தியை மையப்படுத்தியதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். ஒருபுறம் பொருளாதார மந்தநிலையும் மறுபுறம் மனித உரிமை மீறல்களும் உள்ளன. முன்னாள் படைவீரர்கள் ஒடுக்கப்படுவதை நம்மால் காண முடியாது. இதனத்தில் பௌத்த பிக்குகளும் அதே கதையை அனுபவிக்கிறார்கள். வெகு விரைவில் அரசாங்கம் பௌத்த சங்கங்களின் கட்டுப்பாட்டில் எடுக்கும். மேலும் விரைவில் இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதை காண முடியும் என்று ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிடம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்பதாக இந்த தகவல்கள் இவ்வாறு தரப்படும். விரிவாக பேசவில்லை, செயற்குழு பேசியவிடங்களை மையப்படுத்தி இந்த தலைப்பு இவ்வாறு இடப்பட்டிருக்கிறது. இதனர் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் ETC தொழில்நுட்ப பயண கட்டண சேவைகளுக்கு 10% கழிவுகள் என்பதான செய்தியும் தரப்படுகிறது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையின் பணமாகவோ அல்லது அட்டைகள் மூலமாகவோ அதேபோன்று ETC தொழில்நுட்பம் மூலமாகவோ கட்டணங்களை செலுத்தும் சேவையை மேலும் விரிவுபடுத்துவதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதற்கமைய இந்த வசதிகள் தொடர்பில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியில் இந்த தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது நெடுஞ்சாலையில் கட்டணங்களை செலுத்தும் பணம் அல்லது அட்டைகளை பயன்படுத்துவதற்கு ETC முறையை பயன்படுத்தும் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ETC வசதியை பயன்படுத்துவர்களுக்காக நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் பிரத்யேகமான தனி வீதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இவ்வித தாமதமின்றி நுழைவு மற்றும் வெளியேறும் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ETC வசதியை பயன்படுத்துபவர்கள் ஒவ்வொரு பயணத்தின் போதும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திலிருந்து 10% கட்டணக் கழிவு வழங்கப்பட உள்ளது. தற்போது பேலையகுட, கெரவலப்பட்டிய, ஜாயல மற்றும் கட்டுநாக்க ஆகிய மாற்றங்கள் மையங்களில் ETC மூலம் கட்டணங்களை செலுத்த முடியும். எதிர்காலத்தில் கடவத்திலிருந்தே வெளிவட்ட வீதி ஊடாக கட்டணக்க அதிவேக நெடுஞ்சாலைக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்காக கடவத்தை இடமாற்றல் மையத்திலும் இந்த வசதியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சு கூறப்படுகிறது. இதன் மூலம் ETC வசதியை பெற்றுக் கொள்வதில் வாகன உரிமையாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டதோடு அதற்காக பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையும் காணப்படும். இதனை கருத்தில் கொண்டே போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இணைந்து www.xway.rda.gov.lk என்ற இணையதளத்தின் ஊடாக மிக இலகுவாக ETC வசதிக்காக பதிவு செய்து கொள்வதற்கான வாய்ப்பு

0: இதே பரவி வரும் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதை தொடர்பில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சிகிச்சைகளை துரிதப்படுத்துதல், இதற்காக மேலதிக வைத்தியசாலை வசதிகளை ஏற்படுத்தல் மற்றும் டெங்கு நுழம்புகளை ஒழிக்கும் கள செயற்பாடுகளில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த செயற்திட்டத்தில் எதிர்கொள்ளப்படும் சவால்கள் குறித்தும் பொதுமக்களின் பங்களிப்புகளை பெற்று இந்த திட்டத்தை செயற்படுத்துவது குறித்தும் சாத்தியங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானது. எனவே தேசிய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை ஒரு பகுதியாக கொழும்பு மாநகர சபையின் பொது சுகாதார பரிசோதனை இணைந்து கொழும்பு நகரில் அரசு நிறுவனங்கள் மற்றும் வீடுகளை பரிசோதித்த புகைப்படமும் இவ்வாறு வெளியாக இருக்கத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செல்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: தொடர்ந்து தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். நன்றி ஸ்ரீ ஷூபி, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம் இப்போது முதல். இன்னைக்கு ஒரு அருமையான நாள், வெளியில எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியான சில்லான கிளைமேட் இருக்கு. பட் நம்ம வசந்தம் வானொலியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு நாள், அனைவரும் ரேடியோக்களில் காதுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக செவ்வாய் ராகங்கள் வர காத்திருக்கு. செவ்வாய் ராகங்கள் மட்டும் கிடையாதுங்க, நம்ம நிகழ்ச்சியிலுமே ஏராளமான தகவல்களும் உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்களும் ஒரு அருமையான தலைப்பும் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நானும் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். ஸோ எல்லாரும் எங்கே இருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. 102.6 102.8 அலைவரிசை நூடாக வசந்தம் எஃப்எம்மோடு. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3019 அத கோட்டிபதி சீட்டிலுப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 21 25 43 75. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 21 25 43 75. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 8 வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 1,05,29,280 ரூபாய் பரிசுகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,04,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4,905 ராசி அதிர்ஷ்டத்திற்கான சீட்டிலுப்பு முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 7 15 23 60. மீண்டும் ஒருமுறை அந்த முடிவுகள், ராசி விருச்சிகம், வெற்றி இலக்கங்கள் 7 15 23 60. நேற்று 10 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,74,44,040 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,193 சூப்பர் பால் சீட்டிலுப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 17 31 53 57. மீண்டும் ஒருமுறை அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 17 31 53 57. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 6 2 5 7 0 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ஒருமுறை அந்த சூப்பர் கேஷ் சீட்டிலுப்பின் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6 2 5 7 0 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,40,160 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,48,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,354 சனிதாலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 14 39 68 79. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 14 39 68 79. 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலுப்பின் விசேட இலக்கங்களாக 8 4 4 2 0. மீண்டும் ஒருமுறை, லக்கி சான்ஸ் சீட்டிலுக்குரிய விசேட இலக்கங்களாக 8 4 4 2 0. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,09,480 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,53,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,369 கப்புருக்கலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எம், சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 7 61 70 72. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து எம், சுபர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 7, 61, 70, 72. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,34,66,680 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 29,37,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 927வது சுப்பிரி தன சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 0, 4, 7, 4, 0, 3. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 0, 4, 7, 4, 0, 3. நேற்றைய தினம் மொத்தமாக 37,78,940 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,15,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 401வது ஜய சம்பதவின் சீட்டிலு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 4, 0, 3. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 4, 0, 3. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,023வது சசரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 6, 32, 34 தெரிவாகி உள்ளது. மீண்டும் அந்த இலக்கங்கள் 6, 32, 34. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,28,840 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட தேசிய லூத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட சுப தவசாக், நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 335வது சுப தவசாக் சீர்திருப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக கன்னிராசி தெரிவாகி உள்ளது. வெற்றி இலக்கங்களாக 34, 35, 45 தெரிவாகி உள்ளது. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி கன்னி வெற்றி இலக்கங்கள் 34, 35, 45. நேற்றைய தினம் வெசிர இலக்கங்களாக 1, 2, 8, 0 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 50,000 பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,26,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசல்கள் 40 வெல்லப்பட்டிருக்கிறது. அது மொத்தமாக 1 கோடி ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட கொவிசத்தை, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4461 சீட்டில் போரம், 4461 சீட்டில் போரத்துக்குரிய கொவிசத்தை வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 9, 39, 71, 74. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 9, 39, 71, 74. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,81,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,77,3,459 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,219 மகாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 7, 4, 4, 2, 0, 9. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 7, 4, 4, 2, 0, 9. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசல்கள் 2, 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,41,70,720 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,53,7,224 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தன நிதானய, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,249 தன நிதானய வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 5, 18, 44, 77 தெரிவாகி உள்ளது. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 5, 18, 44, 77. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,56,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,36,63,819 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,567 மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கே சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்கள் 24, 30, 50, 58. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கே வெற்றி சூப்பர் இலக்கம் 4 வெற்றி இலக்கங்கள் 24, 30, 50, 58. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,79,480 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூப்பர் பரிசாக 29,47,67,634 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,528 ஹந்தான சீட்டிலுப்புக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கன்னிராசி தெரிவாகி உள்ளது. வெற்றி இலக்கங்கள் 4, 11, 16, 30.
மீண்டும் அந்த முடிவுகள். ராசி கன்னி வெற்றி இலக்கங்கள் 4, 11, 16, 30. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசல்கள் 18 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 95,07,580 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,57,959 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 794

0: அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 794வது அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 4209. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 4209. நேற்றைய தினம் மொத்தமாக 48,33,520 ரூபாய்கள் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 487வது ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 5, 9, 5, 9. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசில்கள் 35 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,43,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

செவ்வாய் ராகங்களோட இணைந்திருக்க போறீங்க. இன்றைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு பிடித்தமான நிறைய பாடல்கள் உங்களுக்காக தர இருக்கிறோம். வணக்கம், வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் இப்போது சரியாக 8 மணி.

வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. காலை பொழுதுல உங்களை எல்லாரும் உற்சாகமும், அது மட்டுமே இல்லாமல் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகங்கள்ல உங்க எல்லாரையும் அப்படியே தாளாட்டி சீராட்டி நாள் முழுவதும் நாங்கள் எடுத்துகிட்டு போறது காத்திருக்கோம் வசந்தம் வானொலியின் அபிமான நேர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் ரேடியோ விட்டு நகராமல் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் ஏராளமான விடயங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த வகையில் முதலாவதாக இன்றைய நாளில் இன்னொரு தலைப்பையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறோம். என்ன தலைப்பு தரலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இக்கட்டான நேரங்களில் மக்களுக்கு இல்லை உங்களுக்கு ஏற்படுற ஒரு இக்கட்டான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறது நீங்கள் கற்ற கல்வியா அல்லது நீங்கள் பெற்ற அனுபவமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அதில் ரெண்டு மூணு விதமாகவும் சொல்லலாம். ஒரு சந்தர்ப்பத்தை பொறுத்து ஒரு கடினமான ஒரு சூழல் வருது, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுவீங்களா, இல்லை இதனால் வரை நீங்கள் பெற்ற அனுபவங்களை வைத்து இந்த இடத்த எப்படி, இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கலாம், இல்லை இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுப்பீங்களா, இல்லை இந்த விடயத்தில் எது உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்கும். அதனால தான் நான் கேட்குறேன், இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை கை கொடுப்பது நீங்கள் கற்ற கல்வியா அல்லது நீங்கள் பெற்ற அனுபவமா அப்படிங்கிறதா இன்றைய நாளுக்கான கேள்வியாக இருக்கு. சரி, அதுக்கான பதில்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்தி என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். மலையங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் கூடாக, அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காய் ஒரு பதிவு போட்டிருப்போம். அந்த பதிவின் கீழே உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது எப்படி இருக்கும்போது இன்றைய தினத்திற்கான ஏராளமான தகவல்கள் வானிலை அறிக்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளையும் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்காக நான் காத்துட்ருக்கேன். சரி, தொடர்ந்து மின்னந்து கொள்ளுங்கள். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். காலை பொழுதின் உற்சாகம் ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக தருவதற்காக காத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் ஒரு பரபரப்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது தம்புள்ளையில. உங்களுக்கு நான் நேற்றைய தினம் காலையிலேயே சொல்லியிருந்தேன், இன்றைய தினம் ஒரு போட்டி ஒன்று இடம்பெற இருக்கு. அது வந்து இலங்கை ஏ அணி மற்றும் இந்தியா ஏ அணிக்கு இடையிலான போட்டி அப்படின்னு சொல்லி, அந்த போட்டியில தான் ஒரு பரபரப்பான சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில நேற்றைய தினம் சம்பவம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு விடயங்கள் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. இதை சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்புள்ளையில் நேற்றைய தினம் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கான ஒரு நாள் தொடரில் வந்து விறுவிறுப்பான போட்டியில் இந்தியா ஏ அணியை சூப்பர் ஓவர் ஒன்றில் வீழ்த்தியது. இலங்கை ஏ அணி வீழ்த்தி அவங்களோட வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. எனினும் இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இறுதி தருணங்களில் இரு அணி வீரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நிலை காரணமாக மைதானத்தில் பெரும் சர்ச்சை ஒன்று கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் முடிவில் இரு அணிகளும் சமமாக 265 ஓட்டங்களை பெற்றதை அடுத்து போட்டி சமநிலையில் வந்து டைல வந்து முடிவடைந்திருந்துச்சு. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளரை தீர்மானிக்கிறதுக்காக ஒரு சூப்பர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட தீர்மானித்திருந்தாங்க. இதில் வந்து இலங்கை அணி அபாரமான ஒரு வெற்றியை அடைந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். போட்டி வந்து முடிந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைதானத்தில் ஒரு பதற்றமான சூழல். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஏ அணியில் இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி மற்றும் இலங்கை ஏ அணியின் வினேஷ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகியோருக்கு இடையில ஒரு கடுமையான வாக்குவாதம் ஒன்று வந்து இடம்பெற்றுச்சு. இந்த மோதலுக்கு துல்லியமான காரணமாக உடனடி தீர்வு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியலை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையில் இந்த பெனால்டி ரன்ஸ் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஓவர் விதிமுறைகளை குறித்து குழப்பம் மற்றும் சூப்பர் ஓவரின் போது நடுவரால் வழங்கப்பட்ட நோபோல் தீர்ப்பு என பல்வேறு சம்பவங்கள் இதன் காரணமாக இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இந்த சர்ச்சையும் கிளங்கி இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடுவரின் தீர்ப்பால் இந்திய ஏ அணியின் தலைவர் திலக் வர்மா கடுமையான அதிருப்தியையும் விரக்தியையும் வெளிப்படுத்தியதன் காரணமாக தான் இந்த முடிவு ஏற்பட்டிருக்கு. எது எப்படியோ முன்னதாக போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய ஏ அணி 49.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 265 ஓட்டங்களை பெற்றது. இந்திய ஏ அணி சார்பில் சூரியன்ஸ் 72 ஓட்டங்களையும் விவ்ராஜ் நிக்காம் வந்து பார்த்தீங்கன்னா 51 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றிருந்தன. பதிலுக்கு துருப்படுத்தாடுவதற்காக 266 ஓட்டங்கள் அப்படிங்கிற இலக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அணிக்கு விதிக்கப்பட்டிருந்துச்சு. இலங்கை ஏ அணிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சதீர சமர விக்ரேன் அதிரடியான 93 ஓட்டங்களின் உதவியோடு 50 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 265 அப்படிங்கிற ஓட்ட இலக்கை வந்து இலங்கை அணி எட்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். போதிய வெளிச்சமின்மைக்கு மத்தியில் நடத்தப்பட்ட சூப்பர் ஓவர் சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் துடுப்பெடுத்த ஆடிய இலங்கை ஏ அணி 16 ஓட்டங்களையும் குவித்தது. கடினமாக இந்த இலக்கை நோக்கிய பதிலுக்கு துடுப்பெடுத்த ஆடிய இந்திய ஏ அணி இலங்கை பந்து வீச்சாளர்களின் திறம்பட செயற்பட்டதினால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு வந்து தவறவிடப்பட்டிருந்துச்சு. அதன் காரணமாக நேற்றைய தினம் தம்புள்ளையில் நடைபெற்ற போட்டியில வந்து இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்துச்சு. எத்தனை சர்ச்சைகள் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்காங்க. அது மிக முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம், ஒரு மகிழ்வான விடயம். போட்டி அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அது நீண்ட தூரம் போகாமல் அங்கேயே முடித்து விட்டு போட்டியை போட்டியாக பார்க்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்தடுத்து வரும் போட்டிகளை பற்றிய தகவல்களையும் உங்களுக்கு நான் தருகிறேன். அடுத்ததான் இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவை ஆசை இருக்கும், ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறது. நம்ம குடும்பமாக குறைந்த செலவில் பயணம் செய்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது இப்போது நம் நாட்டை பொறுத்தவரையில் ஒரு த்ரீ வீலர் ஒன்று எடுத்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும், பயணங்களுக்கெல்லாம் இலகுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கிறது. என்னன்னா இருக்கிற ஃபியூல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வாகனமாகவும் எந்த பாதையில் எங்கே வேணாலும் சென்று வரக்கூடிய வாகனமாகவும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வீலர்கள் தான். அந்த வகையில் டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடம் இருந்து உங்களுக்கு வருகிறது பஜாஜ் முச்சக்கர வண்டிகள். இன்றைய வாங்குங்க கிட்டத்தட்ட 236 ரக சிசி என்ஜினை கொண்ட முச்சக்கர வண்டிகள் தான் இம்முறை உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸி ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, நல்ல மைலேஜும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் போங்க. 40 வருட கால நன்மதிப்பை வென்ற டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து வரும் பஜாஜ் த்ரீ வீலர்களை வாங்கி பயன்படுத்துங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்களாக இருக்கலாம் அல்லது கடற்தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா அங்கே இங்கே அலைந்து திரிந்தெல்லாம் வாங்க முடியாது. ஒரு இடத்துல போய் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் போக வேண்டிய இடம் தான் ஜனதா ஸ்டீல்ஸ். ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னு சொன்னால் ஒரே கூரையின் கீழ் அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம் வசந்தம்.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
0: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
2: வாகன ஓட்டுநரின் வேகம் அதிகமாக அழியுங்கள். பிறகு பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
3: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
4: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொலி சர உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர். 71 9 79 76 38.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

ஏற்கொண்டிருக்கீங்க காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம் நிகழ்ச்சி. ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது கிடைக்கும் செய்திகளையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமாக இருக்கிறது. காரணம், இந்த சூழ்நிலை வானிலை காரணங்களினால் அடிக்கடி நோய் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல்கள் கூட லீவே போடாமல் வந்துடும். அந்த லீவு போடாமல் வர தலைவலி காய்ச்சல்னால் நாம் அலுவலகங்களுக்கு இல்லை வேலைத்தளங்களுக்கு லீவு போட வேண்டிய சூழலும் ஏற்படலாம். ஸோ இதனை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்டோல் ஒன்று எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாத்தையுமே வந்து அப்படியே முடிச்சு கட்டி விட்டு நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போகலாம். ஏதாவது சாமான் வாங்கின இருக்கணும் அப்படின்னா கட்டிட தொழில் இல்லை கடல் தொழில் உபகரணங்கள்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே இந்த தலைவலி காய்ச்சலுக்கு ஒரு மெல்டோல் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பி போக வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்களாக இருக்கலாம் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம், எது எப்படியாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் ஒரே கூரையின் கீழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நான் ஞாபகப்படுத்துகிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவுகள் அதிகரிக்கும். இந்த செலவுகள் அதிகரிக்கும் போது இந்த செலவுகளை எல்லாம் ஈடு செய்கிற மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு ஒரே இடங்களில் நம்ம எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற தேவை ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் கட்டிட உபகரண பொருட்களாக இருக்கலாம் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்னும் ஒரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இன்றைய நாளுக்கான தலைப்பையும் நினைவூட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். எல்லாருக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி மீண்டு வரப்போறீங்க அப்படிங்கிற ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்கள் கற்ற கல்வியா அல்லது நீங்கள் வந்து இதுவரை காலமும் பெற்ற அனுபவமா, கல்வியா அல்லது அனுபவமா உங்களுக்கு கை கொடுக்கும், இது வந்து இந்த சூழ்நிலையை பொறுத்து அமையும். அதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இது ரெண்டில் எது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் அழைப்பினை எடுத்து என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். மலையங்கள் 01-2-775-0-01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்தினோட ஆகவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவிக்கலாம். இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மப்பும் மந்தாருமான காலநிலை சூழ்நிலை இருக்கிறது. அவ்வப்போது மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எந்தெந்த இடங்களில் என்னென்ன மாதிரியான வானிலை நிலவரங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்கு மிக ஆவலாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ இலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது. இன்னும் ஒரு அருமையான பாடல் இல்லையா அந்த காலை வேளையிலே? சரி, காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு பரபரப்பான நாளாக தான் ஓடிக்கொண்டு இருக்கும். இந்த காலை பொழுதில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் எல்லாரையும் வீட்டிலிருந்து வேலைக்கு அனுப்பிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அமர்ந்திருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உற்சாகமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நான் கேட்ட தலைப்புக்கான பதில்களையும் நீங்கள் சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் எங்களோட இணைந்தும் கொள்ளலாம் சரி அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு, நாளாக இதில் ஏராளமான விடயங்கள் நடந்துட்டுருக்கின்ற தினம். அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து மிக தீவிரமாக செய்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை வானிலை காரணமாக இந்த டெங்கு ஒழிப்பு விவகாரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப தீவிரமாக இருக்குது. நோய்கள் பரவும் அச்சம் இருப்பதுனால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் மேற்கொண்டுட்ருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நாட்டின் சபரகமும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 30 to 40 km வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசும் என்றும் கூறியிருக்காங்க. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கு. சிலாபம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக கடல் ஊடாக மாத்திரை வரையிலான கடல் பிராந்தியங்களுக்கு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 to 40 km வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. காலி தொடக்கம் அம்மாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 to 60 km கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று வீசும் வீதம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வு கூறியிருக்காங்க. இந்த காலகட்டங்களில் கடல் பிராந்தியங்களும் வந்து கொந்தளிப்பாக காணப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துறை புத்தளம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்கள் மணித்தியாலத்திற்கு 50 km கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்களில் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிக கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க. கொழும்பு தொடக்கம் காலி அம்மாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் 2.0 to 2.5 meters உயரத்துக்கு வந்து மேலே கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அறிவிக்க தந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த கடல் பிராந்தியங்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மிக கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து ஞாபகப்படுத்துகிறோம். கடல் பிராந்தியங்களை தாண்டி மற்ற இடங்களில் இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப அவதானமாக இருங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. எங்கே அப்படிங்கிறத வந்து அறியத்தர பாருங்கள். 1 million rupees செலவில் 1 million rupees செலவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைத்தியசாலை வந்து புனரமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசவினால் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வச்சுருக்காங்க. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சருக்குட்பட்ட உயிர் மருத்துவ பொறியியல் சேவை மத்திய நிலையம் தான். அதாவது குறிப்பாக 501 million rupees அதிக செலவில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மீள புனரமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் குறித்த பிரிவு இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மாகாண அலகுகளுக்கான உபகரணங்களையும் பகிர்ந்தளிக்கும் நிகழ்வும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நாடளாவிய ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வடமத்திய வடக்கு கிழக்கு உவா மற்றும் தெற்கு மாகாண சபைகளுக்கின் கீழ் உள்ள உயிர் மருத்துவ பொறியியல் சேவை அலகுகளுக்கு 228 million rupees செலவிலான மருத்துவ பரிசோதனை மற்றும் பழுதுபார்ப்பு உபகரணங்களும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. சரி, இது இப்படி இருக்க இன்னும் ஏராளமான விடயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று கொண்டிருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி விபத்துகளை குறைப்பதற்கான ஒரு செயற்திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஐடி ஊடக வலையமைப்பு இணைந்து நடத்தும் டேக் கேர் பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு செயல்திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விபத்துக்கள் அல்லது வீதி ஒழுங்குமுறைகளை சொல்லிக் கொடுக்கும் சேலம் அர்வு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்றைய தினமும் ஒரு பாடசாலையில் நடைபெற இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பாடசாலைகளில் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அதை பற்றிய தகவல்களையும் உங்களுக்கு தருகிறேன். ஸோ பயணத்தின் போது எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நடைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒரு முகமாக தான் இந்த செயற்திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டேக் கேர் பயணத்தின் போதான பாதுகாப்பு ஐடி ஊடக வலையமைப்பினால் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா
இந்த எரிபொருள் விலையெல்லாம் அதிகரிச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இருந்தால் ஈஸியாக இருக்கும், எல்லா இடங்களுக்கும் சென்று வரலாம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு எந்தெந்த த்ரீ வீலரையோ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்காக வைத்திருக்கிறோம் நாங்கள் பஜாஜ் பீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ஸ். ஸோ இந்த த்ரீ வீலரினுடைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் 150 கிலோமீட்டர்கள் வரை செல்லக்கூடும். ஆஹா, அருமை! அன்றாட தேவைகளை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் கூட போயிட்டு வரலாம். இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் சாதாரண பிளாக் பாயிண்ட்டில் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். அதுவும் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடமிருந்து இந்த பஜாஜ் த்ரீ வீலர்கள் வர்றதுனால வாங்குங்க இன்றி அப்படிங்கிறதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அடுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், காலம் தாண்டி நிலைத்து நிற்கணும், நம்ம பேரை சொல்கிற மாதிரியான ஒரு கட்டிடம் அல்லது வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்துவது மிக மிக அவசியம். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான உள்ளீடுகள் பயன்படுத்தலாம் அப்படின்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அப்படி பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்கள் வீடாக இருக்கலாம், இல்லை நீங்களோட கட்டிடங்களாக இருக்கலாம், இது எல்லாமே ரொம்ப உறுதியாக இருக்கும். பரம்பரை தாண்டி உங்கள் பேரை சொல்லுவாங்க, அவர் கட்டி வச்சுட்டு போன வீடு இது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறோம். ஸோ தொடர்ந்து மிளந்து கொள்ளுங்கள். நாங்கள் கேட்டிருந்த கேள்விக்கான தலைப்புக்கான பதிலையும் சொல்வதற்காக 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. அங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் கேட்டிருந்த கேள்விக்கான தலைப்பையோ பதிலையோ நீங்கள் வந்து தரலாம். இது என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு கை கொடுப்பது அல்லது கரம் கொடுப்பது நீங்கள் கற்ற கல்வியா அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெற்ற அனுபவமா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கான பதிலை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கிறோம். ஸோ தொடர்ந்து மிளந்து கொள்ளுங்கள். இது செவ்வாய் ராகங்கள் தரும் வணக்கம் வசந்தம்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலக

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாங்கள்
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6
2: காலை பொழுது நூற்றாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்றைய நாளில் ஏராளமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திருந்தேன். எல்லாரும் உற்சாகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எங்களோட இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது சரியாக காலை 9 மணி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கோவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாளத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வடக்கில் அமைந்துள்ள அட்வர்ஸ் விமானப்படை தளத்தில் அமெரிக்க ராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அட்வர்ஸ் விமான தளத்தில் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே அமெரிக்க விமானப்படையின் B-52 ஸ்ட்ரோட்ஃபார்டர்ஸ் ரக விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. மீட்புக் குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை B-52 என்பது 1950 முதல் அமெரிக்க விமானப்படையில் சேவையில் உள்ள நீண்டதூர குண்டுவீச்சு விமானமாகும். 8,800 மைல்கள் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த விமானம் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரபரப்பான நாளாகவும் அனைவருக்கும் அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேக வேகமாக ஓடிட்டு இருப்போம், என்னடா இந்த நாளில் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகளை திட்டமிட்டிருப்போம். அந்த திட்டமிட்டபடி அந்த வேலைகளை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் நமக்கு அமையணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இலகுவாக இருக்கும் அந்த வேலைகளை செய்வதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நினைவுபடுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இன்றைய தினம் என்னென்னா, இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களுக்கு கை கொடுக்கறது நீங்கள் கற்ற கல்வியா அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெற்ற அனுபவமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ஏராளமான பேர் ஏராளமான விடயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா கண்ணு சொல்லியிருக்காங்க வத்தலையிலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப முக்கியம் வந்து அனுபவம் தானாம் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பில் ஒன்று வந்துருந்துச்சாம். அந்த பில்லில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பயன்படுத்தாத ஒன்றுக்காக ஒரு 25,000 ரூபாய் கட்டணமாக போட்டிருந்தாங்களாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க இல்லை அந்த பில்லை நம்ம கட்டிடுவோம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொன்னாராம், இல்லை இது இப்படியெல்லாம் வரக்கூடாது, அப்படி வராது, கொஞ்சம் இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போனாராம் அந்த பில்லு அந்த உரிய நிறுவனத்துக்கு. நிறுவனத்திடம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கு, இது நாங்கள் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க 14 நாட்கள் கேட்டாங்களாம், இதை சரி செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்காரு, மிக அருமையான ஒரு விஷயம்தான். சரி, இது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு 14-லேருந்து மும்தாஸ் பேகம் நின்றுட்டு சொல்லியிருந்தாங்க என்னென்னா, கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த வெளிநாட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு விடயம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம வந்து அதை அவங்க மொழியில் கேட்டு தெரியணும். இல்லை அப்படின்னு சொன்னால் குறைந்த அளவு ஆங்கிலமாவது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்போ கல்வி கற்றிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த விடயங்களை செய்வதில் மிக இலகுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்களும் உங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பினை மேற்கொண்டு என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்வதற்காக அலையுங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, அங்கே வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவிடலாம். என்ன மாதிரியான விடயங்கள் இருக்கிறது, இல்லை உங்களுக்கு இதனால் எப்படி அனுபவம் வந்துச்சு, அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி சமாளித்தீங்க, உங்களோட கல்வி அறிவை வச்சா அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட அனுபவித்து வைத்தா அப்படிங்கிறதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு முச்சக்கர வண்டி வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். காரணம், எல்லாருக்கும் ஒரு வாகனம் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை நனவாக்கி கொள்றதுக்காக ஒரு முச்சக்கரி வண்டி வாங்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னு சொன்னா நீங்க எங்கேயுமே இருதரம் யோசிக்காம போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு, அதான் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 வருட கால நன்மதிப்பை வென்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது இந்த டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி. அவர்களிடமிருந்து வருது பஜாஜ் முச்சக்கர வண்டிகள். அதுவும் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 236 cc என்ஜினை கொண்ட முச்சக்கர வண்டிகள் தான் வருது. அது மட்டும் இல்லாம ஈஸி ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன், இன்னும் ஏராளமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக தந்திருக்காங்க அந்த முச்சக்கர வண்டியில். ஸோ இன்னைக்கே போய் வாங்குங்க டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். சரி, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க எங்களோட, ஏராளமான விடயங்கள் பேசலாம், ஏராளமான விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு.

0: காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சரி, ஒரு புதிய அப்டேட் ஒன்று உங்களுக்காக வைத்திருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் ஐடி ஊடக வலையமைப்பு இணைந்து வழங்கும் டேக் கேர் பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற செயல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய தினமும் மடவல மத்தேகம மடவல மதீனா தேசிய பாடசாலையில் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அங்கிருந்து நம்மளோட இணைந்து கொள்கிறார் நேரடியாக விஜய் அவர்கள். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் சங்கர், வசந்தம் சொந்தங்களுக்கு இனிமையான காலை பொழுது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், சுயாதீன ஊடக வலையமைப்பு குயின் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் டேக் கேர் வேலை திட்டமானது இன்று 5வது வேலை திட்டமாக மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் தெரிவு செய்திருக்கும் பாடசாலையானது வத்தேகம கல்வி வலயத்திற்குட்பட்ட மடவல மதீனா தேசிய பாடசாலை என்று நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். எனவே இந்த பாடசாலையிலும் ஏராளமான பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு வத்தேகம கல்வி வலயத்திற்குட்பட்ட 13 பாடசாலைகளில் இருந்து 850 அதிகமான பாடசாலைகளை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலும் காலை பொழுதில் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வலைமை போல் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமான தெளிவூட்டும் ஒரு வீதி நாடகம் இடம்பெற்றிருந்தது. எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மிக சிறப்பாக அந்த வீதி நாடகத்தை அலங்கேறி இருந்தார்கள். குறிப்பாக ஒரு வீதியில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், வீதி விபத்துக்கள் எவ்வாறு ஏற்படுகிறது, அவசர நிலைமையின் போது 1990 அவசர சேவையினை நாங்கள் எவ்வாறு அழைத்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக நாங்கள் எவ்வாறு முதலுதவிகளை வழங்க வேண்டும் போன்ற பல விடயங்களை மிக தெளிவாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வீதி நாடகத்தினூடாக தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இப்பொழுது எங்களுடைய கருத்தரங்கு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கின் மூலமாக பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், வீதி விபத்துக்கள் எவ்வாறு ஏற்படுகிறது, அதை எவ்வாறு தடுத்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலும் இந்த வேலை திட்டமானது மிக சிறப்பாக இடம்பெற தயாராக இருக்கிறது. 3 வரை மதீனா பாடசாலையில் இந்த வேலை திட்டமானது இடம்பெற தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றும் எங்களோடு இருந்திருக்கிறார்கள் குயின் ஸ்ரீலங்கா செயலகம், கல்வி அமைச்சு, அதே போல இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார் மிக சிறப்பாக இணைந்து இந்த வேலை திட்டத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு உறுதியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தடுத்த மனுஷியாலங்களில் இதுபற்ற மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்வோம்.
0: சரி விஜய், எப்படி இருக்கு மாணவர்களின் ஆர்வம் இந்த வேலை திட்டத்துக்கு?
1: குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரையில் சங்கர், வலிமையாக நாங்கள் ஒரு சமூகத்திற்கு நல்ல விடயங்களை கொண்டு பொழுது அது மாணவர்கள் மூலமாக கொண்டு செல்வது மிக எளிதாக இருக்கும். எனவே இந்த வீதி நாடகங்கள் உண்டாக நேராக விபத்துகள் நடக்கும் முறை, விபத்துகள் எவ்வாறு இடம்பெறுகிறது, இது போன்ற நேரடியாக சில காட்சிகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் பொழுது மிக மிக ஆர்வமாக பாடசாலை மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அல்மதீனா பாடசாலை பொறுத்தவரையில் இது இஸ்லாமிய பாடசாலையாக இருக்கிறது. இங்கே ஏராளமான தமிழ் மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். இதர பாடசாலைகளிலிருந்து ஏராள தமிழ் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல சகோதர மாணவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது 3 மொழி மாணவர்களையும் இணைத்துக் கொண்டு மிக சிறந்த ஒரு வேலை திட்டத்தை இன்றைய நாளில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: சரி, நன்றி விஜய் அவர்களே.
1: நன்றி சார்.
0: சரி, பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட டேக் கேர் வேலை திட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அங்கிருந்து விஜய் நம்மளோட இணைந்திருந்தாங்க. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் பங்கு பெற்றலாம் அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்திட்டு இப்போ வந்து அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்காக சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கும். ஒரு இடத்துல போயிட்டு எல்லா விடயங்களையும் நமக்கு வாங்கணும், நமக்கு தேவையான எல்லா விடயங்களா அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, கட்டட உபகரண பொருட்களா இருக்கலாம் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்களா இருக்கலாம், இது எல்லாத்தையும் ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொன்னா இருக்கும் பயண செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு மிக இலகுவாக வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேடி நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க செல்ல வேண்டிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஜனதா ஸ்டீல்ஸ்க்கு போங்க. அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மழைக்காலங்கள்னால தலைவலி காய்ச்சல் வர்றது சகஜமாகிருச்சு. அந்த தலைவலி காய்ச்சல் இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் வந்து ஒரு பாராசிட்டமோல் வர்க்கம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் தலைவலி காய்ச்சல் எல்லாமே வந்து பறந்து போயிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ச்சியாக ஏராளமான விடயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: சுகமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

என்ன ஒரு அருமையான பாடல் இல்லையா. இந்த காலை பொழுதுல உங்க எல்லாரையும் செவ்வாய் ராகங்கள் தரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில சந்திப்பதுல வந்து சந்திச்சு உங்களோட பேசிட்டு இருக்கல வந்து மிக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது ஆஹா அருமையோ அருமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் வந்து உலக கிண்ண போட்டிகள் நடந்துட்டு இருக்கு கால்பந்து ஆட்டத்துல ஃபீஃபா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான போட்டி ஒன்று இடம்பெற்று முடிந்திருக்கு. ஜி குழுவில் இடம்பெற்ற இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா மோதியிருந்தாங்க. இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்தில் தான் இந்த போட்டி நடைபெற்றது. தொடர் ஆரம்பமாகிய சில நிமிடங்களில் நியூசிலாந்தின் அணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோல் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சிறிது நேரத்தின் பின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் அணி கால் பண்ணியிருந்தாங்க. அப்போது 1-1 அப்படிங்கிற ரீதியில் இருந்துச்சு. இரண்டாவது பாத ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஆரம்பித்ததும் நியூசிலாந்து அணி இன்னும் ஒரு கோலை பதிவு செய்ய 2-1 அப்படிங்கிற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி முன்னிலையில் இருந்துச்சு. போட்டியின் 64வது நிமிடத்தில் மீண்டும் ஒரு கோலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் அணி அடிக்க 2-2 அப்படிங்கிற ரீதியில் வந்து இந்த போட்டி சமநிலையில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகளை அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக ஏற்று தொழிலாளர்களின் உரிமைகளை மற்றும் வலுப்படுத்துவதற்கு அடிப்படை நடவடிக்கைகளை தற்போதுள்ள அரசாங்கம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தொழிலாளர் அமைச்சு விடுத்துள்ள விசேட செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க. சர்வதேச தொழில் மற்றும் இலங்கையில் பணிபுரியும் வீட்டு பணிப்பெண்களாக பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அல்லது குழந்தைகளின் பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு மற்றும் வீட்டு நிர்வாகம் போன்ற சேவைகளை வழங்குவதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கை செயற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இலங்கையில் வீட்டு பணிப்பெண்கள் தொடர்பாக இறுதியாக கடந்த 2016 அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. கணக்கெடுப்பின் போது மொத்தமாக நாட்டில் சுமார் 80,000 வீட்டு பணிப்பெண்கள் இருந்ததோடு அவர்களில் 66,000 பேர் பெண்கள் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விடயங்கள்லாம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு பணிப்பெண்களாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரியான முறைகேடுகள் அவங்களுக்கு சம்பளம் மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சட்டம் நடைமுறை வந்துச்சுன்னு சொன்னால் அது அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சாத்தியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போதும் நம்ம பேரை எல்லோரும் சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் செய்து வைத்து போன நல்லதுகள் நம்ம பேரை காலம் தாண்டியும் சொல்லி நிற்கும். அப்படி மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்களும் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இல்லை ஒரு கட்டிடம் கட்டணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு தரமான பொருட்களை கொண்டு வீடுகளை அமைத்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் காலத்துக்கும் ஆஹா எப்படி கட்டி வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களை பெருமையாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பெருமையாக சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி உங்கள் கட்டிடங்களை வந்து அமைத்துக் கொள்ளுங்க, அப்போ தான் நான் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்னவா கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ மறக்காமல் மெல்வா கியூஎஸ்டி கம்பின்னு கேட்டு வாங்குங்க, சும்மா வீடு கட்டுறதுக்கு கம்பி தாங்கன்னு கேட்காதீங்க, சரியா பிராண்ட சொல்லி வாங்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் உங்களுக்கு. சரி, அது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாம் கேட்டிருந்த கேள்விக்கான பதில்கள் ஏகப்பட்டவை வந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியலிலிருந்து ராஜலட்சுமி அம்மா இணைஞ்சர் சொல்லியிருக்காங்க அனுபவம் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரத்னபுரியிலிருந்து விமலா தேவி இணைந்துட்டு கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேமா முள்ளிவளவையிலிருந்து இணைந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி கற்றுக்கலாம், கல்வி என்பது மிக மிக முக்கியம், அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். நான் அந்த காலத்திலேயே 12வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆனாலும் என்னதான் கல்வி அறிவு இருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, அதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது, இக்கட்டான சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்வி அறிவை கொண்டு எப்படி அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற அனுபவமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். சரி, அப்போ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. உங்களுக்கு இன்னும் ஏராளமான தகவல்கள் எல்லாம் தருவதற்காக தயாராக எடுத்து வைத்துள்ளேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இப்போது ஞாபகப்படுத்துகிறேன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150, இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள், அது உங்களின் பொறுப்பு.
1: பாதுகாப்பாக செல்வோம்.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின்

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடடா, நேரம் காலம் ஓடுறதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக வேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பித்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான விஷயங்களை நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம். கேட்டிருந்த தலைப்புக்கான கேள்விக்கான பதில்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமாக வந்துருந்துச்சு. பேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் இணைந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முறை பார்த்துடலாம். பருத்தி துறையில இருந்து அருள்மொழி இணைந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து அனுபவ பாடம் தான் நிறைய கற்றுருக்காங்களாம். அவங்க சிறுவயதில் கணவனை இழந்த நிலையில் நிறைய சோதனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வேதனைகளையும் அவங்க வந்து முகம் கொடுக்க நேரிடுச்சாம். யார் யார் எப்படி எங்களை அன்பாக கவனித்து கொண்டார்கள், யார் யார் என்று எல்லாம் அனுபவத்தின் மூலம் தான் அறிந்து கொண்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லம் அப்படின்னு ஒரு நிலை இருக்கும். அதுக்கப்புறம் காலங்கள் போக போக தான் சரி இவங்க இப்படி இவங்க இப்படி, நாம் இந்த மாதிரி தான் நடந்து கொள்ளணும், இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை முறை இருக்கும் அப்படிங்கிறத வந்து அனுபவத்தினூடாக தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறோம். நிகழ்ச்சியின் பாடல்கள்லாம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நன்றி அருள்மொழி. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பான கால நேரம் வணக்கம்னா நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுதன் வந்திருக்காரு செல்வசந்நிதியிலிருந்து. காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹரூப் நகர்லேருந்து நசூரு வந்திருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட நாங்கள் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, இக்கட்டான சூழ்நிலை கல்வி அறிவு என்பது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் மிக முக்கியம் அப்படிங்கிறதை தாண்டி இந்த இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கும்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து கல்வி அறிவாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அனுபவமாக கை கொடுக்கும் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். இறுதி நேரத்தில் நானும் என்ன சொல்கிறேன்னா கல்வி அறிவு என்பது மிக முக்கியம், ஆனால் அந்த கல்வி அறிவை அந்த சமயத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுபவம் இருந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்துது. இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிக முக்கியமான பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல வாங்கணும், வீட்டு உபகரண பொருட்களால் இருக்கலாம் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம், இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கட்டிட தொழில் பொருட்களாக இருக்கலாம், இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் வந்து ஜனதா ஸ்டீல்ஸ் போனிங் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்டிட தொழில் உபகரணங்கள் அல்லது கடல் தொழில் உபகரணங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்தில் பெற்றுக்கொண்டு நீங்கள் வீட்டுக்கு நிம்மதியாக மகிழ்ச்சியாக திரும்பி வரலாம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், நீங்களும் வந்து சந்தோஷமாக பறந்துட்டு இருக்கலாம் உங்கள் வேலைகளை செய்வதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்று போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்காக கலையகத்தில் எம்எல் கிருபானா வந்திருக்காங்க. ஸோ விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். சொந்தங்களே, தொடர்ந்தும் செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்.
1: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம்.

0: தொடர்ந்து தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: வசந்தமேஃப் நேரம் 10 மணி.

0: அச்சிதழ்களுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: திருகோணமலையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை அனுராதபுரம் வீதியின் ரொட்டவெவ பகுதியில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலையிலிருந்து ஹொரவபுத்தான நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்துக்கு பின்னால் அதே திசையில் மோட்டார் சைக்கிளும் பயணித்துள்ள நிலையில் முன்னால் சென்ற பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டமையினால் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பேருந்தின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் உடனடியாக மீட்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
3: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
4: சொலமன் தீவுகளின் புதிய பிரதமர் மேத்யூ வேல் பசிபிக் பிராந்தியத்திற்கான ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முன்மொழிந்துள்ளார். இந்த நடவடிக்கை இப்பிராந்தியத்தில் குறிப்பிடத்தக்க மூலோபாய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பசிபிக் தீவுகளின் கூட்டமைப்புக்கு தலைவராகவும் இருக்கும் மேத்யூ வேல் ஜூன் மாத ஆரம்பத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸை சந்தித்து இந்த யோசனையை முன்மொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய ஒப்பந்தம் ஒன்றிற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ள அவர், சீனா சொலமன் தீவுகளுக்கு இடையிலான சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு உடன்படிக்கையை மறுபரிசீலனை செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார். எனினும் அந்த உடன்படிக்கையின் உரையை பகிரங்கமாக வெளியிடுவோம் என அவர் முன்னதாக வாக்குறுதி அளித்திருந்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் கேட்க முடியும். அந்த வகையில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் கிருபாண்டா.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: நான் லோசாகவே யாழ்ப்பாணத்துல இருந்து.
0: எப்படி இருக்கிறீங்க ஜோஹா?
1: லோசா லோசா
0: லோசா. சரி சரி, யாழ்ப்பாணம் எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
1: யாழ்ப்பாணம் தொல்புரம்.
0: தொல்புரம், சரி சொல்லுங்க, உங்க ஊருக்கு தொல்புரம் என்று பேர் வர காரணம்?
1: எனக்கு தெரியும்.
0: அப்படியா? நிறைய நிறைய பழைய பொருட்கள் எல்லாம் அங்க இருந்து கண்டுபிடிச்சாங்களோ தெரியாதேன்னு நினைச்சேன். அப்படி இல்லையே? அப்படி இல்லையே? அங்க வீட்டுல விளக்கம் சொல்லப்படுது. சரி சொல்லு, சரி சொல்லுங்க. நீங்க வசந்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு ராகம் சுகமானது? சரி, அப்ப இப்போ நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: உங்களுக்காகவும், புவனேஸுக்காகவும், வசந்தங்களுக்கு, நினைவேருக்காகவும்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி, நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராஜகிரியவில் இருந்த மொரீன் வந்துக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரூபா வந்துக்கிறாங்க. திமோதரையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஏராவூர் நான்கிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தாசன் பிரியா எழுந்திருக்கிறாங்க. ஸ்ரீதாஸ் எழுந்திருக்கின்றார். ராகங்கள் சுகமானது, ரொம்பவும் இனிமையாக இருக்கிறது ராகம் சுகமானது. செவ்வாய் ராகங்கள் சொன்னாலே ரொம்பவும் பிடிக்கும். அதிலும் இன்று கேட்கவா வேண்டும் இனிமையிலும் இனிமை அப்படின்னு சொல்லி லிந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். அதே போன்று பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் என்ன. நான் கிண்ணியாவிலிருந்து நசூர் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ரஜினா பிளட் சிங்களவிலிருந்து வந்திருக்கின்றார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், இனிமையாக உங்கள் குரலில் நிகழ்ச்சி தொகுப்பு சிறப்பு அப்படின்னு சொல்லி வேர்வலையிலிருந்து ரிம்சான் வந்திருக்கின்றார். அதே போன்று திவான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். நஜ்முத்தீன் இணைந்திருக்கின்றார் மருதமுனையிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் கோசலை இணைந்திருக்கின்றேன், மட்டக்களப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானார் செல்வச்சனதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். இனிமையான இடைக்கால பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தவா இணைந்திருக்கிறாங்க. ஜனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றனர். கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுகிறேன். மனைவி பாமினி மற்றும் மகன் சுசாதரன் யஸ்வித் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொசல்லையிலிருந்து லங்கேஷ் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் ஒரு நல்லதொரு பாடல் கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி அச்சுவேலியிலிருந்து உமா வந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து கணவர் ராஜன், பிள்ளைகள் மற்றும் வசந்த உறவுகள் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். குமார் வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்ன நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் தாருங்கள். பிரியா டினுஜா இருந்திருக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியில் எனத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தெஹிவளையிலிருந்து ஷாலினி வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கிறான், பாடல்களை கேட்டுக்கொண்டு இறங்க. அதே போன்று செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாவலப்பட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி கௌரி வந்துக்கிறாங்க. எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்க அண்ணா அப்படின்னு சொல்லி நகரம்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்வா குறிப்பிட்டுகின்றார். அத்தனை உறவு இழுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:31. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் கிருபானா, பாராசே சிவகுமார்.
0: எப்படி இருக்கீங்க சிவகுமார்?
1: நானும்
0: நல்லா இருக்கிறேன். செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது ரொம்ப உங்களை வருக வருக வந்து வரவேற்குது. சொல்லுங்க.
1: ரொம்ப நன்றி. இனிமையான பாடல் தான், செவ்வாய் ராகத்தோடு இனிமையான பாடல்.
0: அப்படியா?
1: ஆசையா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு பாடல்.
0: சரி, இன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் எப்படியப்பா ரேடியோ விட்டு நம்ம அசைகிறது அப்படின்ற மாதிரி இருக்கு மனசு. ஆனா தலைக்கு மேல வேலை இருக்கே, அதுகளையும் பாக்கணுமே. அப்படியா? சரி சொல்லுங்க சிவகுமார், நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்கறது அபி ஜானும், பிரேம்குமார், சிறிசான், பாராசர ஞானசேகரன், வில்லையும் சவுந்தராஜ், திருப்போடியும், அண்ணந்தர வசந்த், சுதா செல்வனுக்காகவும், ரசானி, கவிதா, சூர்யா, அனைத்து நேரமும் கேட்பான்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கே.
1: நன்றி அண்ணா, நன்றி நன்றி.

0: சாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் ஐடியின் ஊடக வலிமைப்பின் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக டேக்கியா பயணத்தின் போதான பாதுகாப்பு வேலை திட்டமானது செயல்படுகின்றது என்பதையும் இந்த நேரம் ஞாபகப்படுத்திக்
1: கொண்டு மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்று வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நீங்கள் வாகனத்தை செலுத்தும் போது சரியாக இருந்தால் மாத்திரமே விபத்துக்களை தடுப்பது சாத்தியமாகும். உங்கள் முன்னால் வரும் வாகன ஓட்டுநர்கள் கூட தவறுகள் செய்யலாம். அவதானமாக வாகனத்தை செலுத்துங்கள்.
3: Take care. பாதுகாப்பாக செல்வோம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெர்பானா, நான் கிருலப்பனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ மலர் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹாப்டன் நவீன் வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் ஞானகுரு இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி வாரிய போல மாத்தளையிலிருந்து நீலமகம் தேவி வந்திருக்கிறாங்க. ரோசி வந்திருக்கிறாங்க. தொட்டிலாக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். முகமது நசார் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிரமான்னா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை கிருஷ்ணா இணைந்திருக்கின்றாங்க. வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மும்தாஜ் வந்துகின்றார். கொழும்பு 14 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கொழும்பு அழுத் மாவட்ட வால்ஸ்லேன்ல இருந்து மணி வந்துக்கிறாங்க. அம்மா தனலட்சுமி, ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடலோடு நானும் புகவந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி கருப்பையா கலைச்செல்வன் குறிப்பிடுகிறாங்க. ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். முகமது ரமீஸ் வந்திருக்கின்றார். அதே போன்று வத்தல எட்டப்பலையிலிருந்து தனுஷ் கோடி வந்துக்கிறாங்க. வசந்த உறவுகளையும் குறிப்பாக சுசி குடும்பம், ரமணன் குடும்பம் அத்தனை பேரையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் கெருமான், எப்படி இருக்கிறீங்க? நான் வினு உணர்ந்திருக்கின்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது நிகழ்ச்சியை கேட்கின்ற பொழுது. மதன் சத்யா, தினு, சனு ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் பதுளையிலிருந்து பவானி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி புஷ்பா வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு லண்டன்ல இருந்து மு குமுத ராஜா அணிந்திருக்கிறேன் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? இதமான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு எழுந்திருங்க. அதே போன்று தாமோதரன் எழுந்திருக்கின்றார். அருமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை பண்டார வலையிலிருந்து கங்கா லாவண்யா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் மாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் ஆசனப்பட்டி சட்டம் அமுல்படுத்தப்படும் என தேசிய வேதி பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என தேசிய வேதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். வாகனங்களின் முன்பக்கத்தில் மாத்திரமன்றி பின்பக்க ஆசனங்களில் பயணிக்கும் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கால அவகாசம் எதிர்வரும் 19ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. இதற்கமைய ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் இந்த சட்டம் கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் என தேசிய வேதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன மேலும் தெரிவித்துள்ளார்.
3: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
4: கனடாவின் மேனிடோபா மாகாண அரசு சர்வதேச மாணவர்களுக்கான நிரந்தர குடியுரிமை பெறும் திட்டத்தை ரத்து செய்துள்ளது. கனடாவில் படிப்பை முடித்ததன் பின்னர் உடனே ஏதேனும் ஒரு துறையில் ஓராண்டு வேலைக்கான ஒப்பந்த கடிதம் பெற்றால் உடனடியாக நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த குடியுரிமை பெறுவதற்காக சிஇபி எனும் கேரியர் எம்ப்ளாய்மெண்ட் பாத்வே திட்டம் கனடாவில் உள்ள மாகாண அரசுகள் முன்னெடுத்து வருகின்றன. இந்நிலையில் இத்திட்டத்தை மேனிடோபா மாகாண அரசு உடன் அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்துள்ளது. புதிய விதிமுறைகளின் பிரகாரம் இனிவரும் காலங்களில் பட்டப்படிப்பு முடித்ததன் பின்னர் நேரடியாக நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஒரு நிறுவனத்தில் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் முழுநேர பணியாளராக பணியாற்றியிருக்க வேண்டும். தற்காலிக ஒப்பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதெனவும் நீண்டகால அடிப்படையில் முழுநேர பணிக்காக ஒப்பந்த கடிதம் பெற்றிருக்க வேண்டும் எனவும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்த FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் மாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:09 இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ வணக்கம், நான் மருதமுனையிலிருந்து பரிசின் பேசுறேன்.
0: ரொம்ப சுட சுட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்ப ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க, சொல்லுங்க பாடல்களை கேட்டுக்கொண்டு. இப்ப என்ன சொல்லுது வசந்தம், என்ன சொல்லுது மனசு, என்ன சொல்லுது?
1: எல்லாம் என்ன லெவல்ல இருக்கு,
0: அப்படியா
1: தெரியவில்லை, அப்படி இருக்கு.
0: இப்ப நீங்க நினைத்த லெவல் அதையும் தாண்டி அங்கால நிக்குது. நன்றி. சரி சொல்லுங்க, ரொம்ப உற்சாகமா வேலையையும் செய்து கொண்டு பாடல்களையும் கேட்டுக்கொண்டு அப்படியே நகர்ந்து கொண்டிருக்குது நேரமும் காலமும், என்ன?
1: நிச்சயமாக வசந்தம் வானொலி எங்களோடு இருக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு உற்சாகமா தான் இருக்கு.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு என்னுடைய மனைவி மக்கள் மற்றும் மருத்துவமனை கஸ்மின், அப்துல் நாசர், ஜஸ்மின், அசிரைபாது, குண்டல் சார்,
0: ஒலிக்கும் இந்த பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடலுக்கான இசை கங்கை அமரன்.

0: நேரம் 11:20, ராகம் சுகமானது கேட்டால் இதமானது செவ்வாய் ராகங்கள் தரும் இனிமையான இடைக்கால பாடல்கள் இன்று நாள் முழுவதும் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. இந்த நேரம் ராகம் சுகமானதில் யார் வணக்கம்?
1: அன்பார்ந்த காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? அப்படியா ராஜேந்திரா, நான் நல்லா இருக்கேன். பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்க.
1: சுமதியின் சுந்தரியில் உள்ள பாட்டு தொட்டு வைத்த முகமா தர முடியுமா? சுமதியின் சுந்தரி தொட்டு வைத்த முகமோ,
0: பொட்டு வைத்த முகமோ மறக்கவே முடியாம இருக்கனே அந்த முகத்தை.
1: மறக்க முடியாது.
0: மறக்க முடியுமா? சரி சொல்லுங்க. இந்த நேரம் அது என்ன பொட்டு? சந்தன பொட்டா, குங்கும பொட்டா, என்ன சொல்ல போறீங்க?
1: சந்தன பொட்டு தான்.
0: என்ன சந்தன பொட்டுன்னு
1: குங்கும பொட்டு
0: பாட்டு சொல்றதுக்கே இவ்வளவு வைக்கப்படுறீங்க? சரி சொல்லுங்க. நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: மனைவி மற்றும் மகன்மார்கள், மருமகன்மார்கள், பேரப்பிள்ளைகள் மற்றும் வசந்த நேர எல்லோருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்டேன்.
0: நன்றி. நிகழ்ச்சி எடுத்து வைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:30. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வணக்கம் கெருமானா, நான் மோதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். வசந்தத்தின் அபிமான நேர் செவ்வாய் ராகங்கள் தரும் ஆரம்ப பாடல் தாய்ப்பாச பாடலில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் வடிவேல். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போன்று நவீன் வந்திருக்கின்றார் அந்தோணிமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார் ஹட்டன். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் கெருபா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஹெரோலினா ஆகாஸ் வந்திருக்கின்றார். அதே போன்று அருமையான பாடல்களை நட்பட்டி முனை ஏபிசி வீதியிலிருந்து எம்டிஏ சத்தார் இணைந்திருக்கின்றார். ஜீவா வந்துக்கிறாங்க திருநீகிரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பு தாமினி இணைந்திருக்கிறாங்க. அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இர்ஷாது காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மூதூரிலிருந்து பிரிதோஸ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சரீஃபா அணிந்திருக்கின்ற நிக்கவர வட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தம்புள்ளையிலிருந்து சுப்பையா ஆகாஸ் இணைந்திருக்கின்றார். இந்திரகலை அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளையுமே பிடிக்காதையிலிருந்து பிரசாந்த் வந்திருக்கின்றார். அக்கறைப்பற்ற பாப்டைல நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் கே கேஸ் ரோட் யாழ்ப்பாணம் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் வந்திருக்கின்றார். மனைவி நதீரா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வேலுசாமி வந்துக்கிறாங்க. வசந்தம் வானொலிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவுகள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னையும் நிகழ்ச்சியில் அனைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நான் செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திர சேகரம் எழுந்திருக்கிறாங்க. அதே போன்று சிவரஞ்சனி இணைந்திருக்கின்றாங்க. கொக்குவில் இருந்து வந்திருக்கின்றார். அருள்மொழி பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மாவநெல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி நிசா குறிப்பிடுகிறாங்க. அப்துல் காதர் இணைந்திருக்கின்றார். அக்கரைப்பற்றிலிருந்து வந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை சசிகலா அணிந்திருக்கிறாங்க. அண்ணா அருமையான பாடல் தெரிவுகள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், தயாகரன் அணிந்திருக்கின்றேன், நானும் நிகழ்ச்சியோடு தான் யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஜதீஸ்வரி மற்றும் தயாகரன் கவாஸ்கரன் ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காளி முத்து இணைந்திருக்கின்றார். கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாட.

0: செய்ய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது. ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் நீர்காம்பிலிருந்து ரவீந்திரன் பேசுறேன்.
0: ரவீந்திரன், சரி. இப்ப உங்களோட சொந்த இட நீர்வழம்பு தானா? அப்படியா? சரி, இப்ப வேலையில இருக்கிறீங்களா இல்லாட்டி ஓய்வா இருக்கிறீங்களா?
1: ஓய்வா தான் இருக்கிறேன். உள்ள எனக்கு
0: சரி, இப்ப வசந்தம் உங்களுக்கு உற்ற சோழனா இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: வசந்தம் அறிவு பாடல் அனைவருக்காகவும், வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் நடந்து வைக்கிற ரவீந்திரன்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் கெர்பான், அப்படி இருக்கிறீங்க. நான் கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்தை மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நோட் சிவா அணிந்திருக்கின்றார். ரொம்ப இனிமையான இடைக்கால பாடல்களை வசந்தத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிவரஞ்சனி அணிந்திருக்கிறாங்க. இன்னி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, அருமையான பாடல் தெரிவுகள். கொழும்பு செட்டியார் திரு வீனஸ் சலூன்ல இருந்து ராசலிங்கம் அணிந்திருக்கின்றார். அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இன்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். விடிவி கோட்லிருந்து, அதாவது கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்வா கண்மணி வந்திருக்கிறாங்க. அதே போன்று கொழும்பில் இருந்து நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஷாரா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இனிமையான பாடல்களை நானும் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நக்கீரன் எழுந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல்

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை குதூகலமாக நீங்களும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபீனா மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிரூபா வணக்கினீர்களே.

நன்றி கிருபா. சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான மதிய பொழுது வணக்கம். தொடர்ந்து விழுந்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ரகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது 12:01.

ராஜகுமாரன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது சரியாக 12:07 அடுத்த இனிமையான பாடல்கள் இன்றைய பொழுதும் வசந்தத்தேன் செவ்வாய் ராகங்களில் கொண்டு வரும் மதிய நேரம் கொதுகலும் நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு. எனவே சந்தோஷமாக தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நீங்கள் பிணைந்து கொள்ளலாம். பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க 01212 அல்லது 01212 அதே போல தொடர்ந்தும் பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். அடுத்து ஒலிக்க வருகின்றது மகா பிரபு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

0: செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 12:12. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது? ரூபன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். செவ்வாய் ராகங்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு உயிர் மூச்சு மாதிரி. அப்படியா? சரி, நீங்க வேலையா வீட்லயா? சரி, வேலையில அப்படி போகுது. உங்க பிசினஸ் எல்லாம் அப்படி போகுதுன்னு சொல்லுங்க. சரி, ஓகே. ரூபன், அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க?
1: மனைவியான ரூபி, மகளான அக்ஷயா, மகளான தனகரன் மற்றும் சின்னகல் சந்தேவி அவர்களுக்காகவும், சின்னல்வேலி சந்தேவி அவர்களுக்காகவும், மற்றும் போண்டாவது எழுதி வந்த சின்னங்களுக்காகவும், மண்டல எழுதி திருமங்கள் சொன்னங்களுக்காகவும், உங்களுக்காக
0: எல்லாத்துக்கும் பண்றதுனாக்கா. சரி, எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
0: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள். செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
0: தற்போது ஜனதா ஸ்கில்ஸ் இருந்து
2: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
5: மச்சு போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும்

0: செவ்வாய் நாங்கள் கொண்டு வரும் மதிய நேர உதகலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 12:30. இப்போது அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: கேளுங்க.
0: சரியா?
1: ரொட்டி வேலை செய்யற நோக்கலுக்காகவும் ரிக்ஷாத்தனாக்காகவும் எல்லாருக்காகவும் அக்கா கேக்குற பாட்டு ஒன்னு தரணும்.
0: என்ன பாடல்?

0: சங்கம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
2: காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: உலகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை குஷ்பு.
2: பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.

0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: செவ்வாய் நாங்கள் கொண்டு வரும் மதிய நிறகுதலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 12:47 நிமிடம். இந்த நேரம் மொழி பெயர் சொந்தம் இணைந்திருக்கிறாங்க எங்களோட பேசுறதுக்காக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது? அப்படியா? சரி, ஏன் இந்த திடீர் இடமாற்றம்? வேலை நிமித்தமா?
2: இல்ல, இங்க பிறந்த நாள் என்று முதலாவது பிறந்த நாளை சிறப்பாக இல்லத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார். ஏராளமான உறவினர்கள் இருக்கின்றார்கள், அதில் விருந்து பத்தாரவும் இருக்கின்றது.
1: சரி, ஓகே, சிறப்பு. அவங்களுக்கு சந்தோஷமான இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா?
2: சரி, அனைவரையும் இணைத்து ஒரு பாடல் தாருங்கள்.
1: ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி ஹரோல் நிகழ்ச்சியோடு எனது குடும்பத்துக்கு.

சுபகிட் பாடல்களோடு சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். வசந்தத்தின் செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக நீங்களும் 3 மணி வரை நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பரா உற்சாகமாக இணைந்திருக்கலாம். வசந்தம் FM நேரம் இப்போது சரியாக மதியம் 1 மணி.

0: அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தங்க சங்கிலி கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கட்டான கெட்வெல் கேகாம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 6 கிராம், 210 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மேரிகம கித்துல்வல இஹல பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடைய ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பூகொட, கிரிந்திவெல, கொஸ்கம, நாரம்மல, பொல்கஹாவல, பாதுக்கு, கட்டுநாயகம் மற்றும் மினுவாங்குட ஆகிய பகுதிகளில் தங்க சங்கிலி கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர் எனவும் தெரிய வருகிறது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவில் இன்று நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் 6.7 ரிக்டர் அளவில் பதிவானதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில், 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும், இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்தான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: ஜாதி லீலா வதி திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் நிகழ்ச்சியில் இந்த மனத்தேரத்தின் முதல் பாடலாக நாங்கள் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். செவ்வாய் ராங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற இந்த நேரம் உழைப்பில் இந்த மனத்தேரத்தின் முதல் நேர் வணக்கம்.
1: மதிய நேரம் வணக்கம்.
0: வணக்கம். கொழும்பு 14 இருந்து சரி, நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா
0: இருக்கிறேன். சமையலோடு அப்படியே இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அப்படித்தானே? சரி, பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: பாடல் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: சரி, ஓகே மும்தாஸ், பாடல் யாருக்காக அடுத்த பாடல்னு சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: இந்த பாடல்
1: எங்க தம்பி படத்துல மலையோர மாங்குருவி மாதுளை பாட்டு எடுத்தான் பாடல், ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் கட்டாயம் நிகழ்ச்சியில இருக்கு, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா? நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: சரி, இதே போல சொந்தங்களை நீங்களும் பாடல்கள் விரும்பிக்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112-1255-0011 அல்லது 0112-1255-118 கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்க.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு.
5: வார
3: நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரை.

0: சொந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
2: செவ்வாய் நாங்கள் கொண்டு வரும் வசந்தத்தின் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் விஷேட வேலை திட்டம், அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் சுயாதீன ஊடக வலையமைப்பின் மற்றும் ஒரு சிறப்பான வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். அதாவது வீதிகளை பயணிக்கிற நேரங்களை நாங்கள் மிக மிக அவதானத்தோடு பயணிக்க வேண்டும், வீதி விபத்துகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது தொடர்பான விவரங்களை விழிப்புணர்வுகளைத்தான் இந்த டேக் கேர் விழிப்புணர்வு திட்டத்தின் மூலமாக பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஞாபகம். வணக்கம், யார் இது? வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் இது? ஐயா கண்ணு, நல்லா இருக்கிறீங்களா? பொழுதெல்லாம் அப்படி போகுது, என்ன செய்றீங்க ஐயா கண்ணு? புரியல,
3: லீவுல இருக்கிறேன்.
2: அப்படியா, எத்தனை நாள் விடுமுறை?
3: ஒரு 10 நாள்
2: போதுமா?
3: போதும் நினைக்கிறேன்.
2: நினைக்கிறீங்களா? சரி ஓகே. சாப்பிட்டீங்களா ஐயா கண்ணு?
3: இல்ல இல்ல, கொஞ்சம் சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டு.
2: ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க.
3: பாடலை கேட்பதற்கு குடும்பத்தாகவும் சயன்குமார், ஈடன், கோபு, ரணிபா, குணசீலன், வீரேசன் செல்வம், வசந்தகுமார், தனலட்சுமி, ஜெயாம்மா, அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் பேசுகிறேன்.
2: சரி, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி.
3: நன்றி, நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகின்றது பாடல், இது திருமூர்த்தி திரைப்படத்திற்காக.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும்.

கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். இதமான இடைக்கால பாடல்களோடு

0: ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரும்புவதற்காக இடம்பெற்ற அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்ற நேரம் 1:45. வணக்கம்
1: மதிய வணக்கம். பெரிய மீனாவணியில் இருந்து கிருஷ்ணா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கின்றேன். உங்கள் பாடல் தெரிவுகள் அருமை.
0: அடடா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய நீலாவணி பகம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடித்த நடிகர் யார்? இடைக்கால நடிகர்கள் குறிப்பா யார பிடிக்கும்?
1: பழைய நடிகர் திருமண சிவாஜி கணேசன்.
0: ஓகே.
1: மற்றும்
0: எல்லோரையும் பிடிக்கும். சரி, ஓகே கிருஷ்ணா, அடுத்த பாடல் யாருக்காக?
1: பாடல் கேட்கும் பெரிய நீலாவணி விஜய் தற்போது தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே நண்பர்களுடன் பாடலை கேட்டுக்கொண்டு வண்ணமே இருக்கின்றார். அதே மாதிரி கல்முனை பாண்டிருப்பு நம்பிக்கிறம் ஹரல் சந்திரா, அக்கரப்பத்து ராஜா, கிருஷ்ணப்பிள்ளை, ஏகாம்பரம் மற்றும் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: சரி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மிக்க மிக்க

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம், மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ரியோஷித ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சீராய்வு மனு மீதான விசாரணைகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளதுடன் அதற்கான கட்டளையை ஜூலை மாதம் 3ஆம் தேதி பிறப்பிப்பதாக அறிவித்துள்ளது. இதனிடையே உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மாதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவொன்றையும் இட்டுள்ளார். அமைதி ஒப்பந்தமானது பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் மீட்டெடுக்கவும், கப்பல் போக்குவரத்து, வர்த்தக சுதந்திரம் ஆகியவற்றை உறுதி செய்யவும் உதவும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எஞ்சிய பிரச்சினைகள் குறித்த பேச்சுவார்த்தையில் ஒரு நிலையான இறுதி உடன்பாட்டை எட்டுவதை தாம் ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய்

0: பேச்சு கேட்கவா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற அருமையான பாடல் இந்த மணி நேரத்தின் முதல் பாடலாக ஒழித்து போய்ந்திருக்கின்றது. நேரம் 2:09. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தொடர்ந்து
0: வசந்தத்தோடு இணைந்திருங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: பருவராகம்
0: திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் என்ன? சரி, ஓகே, அந்த பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி அக்கா, நன்றி.
0: தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்கு சேர்ந்தங்களை நீங்களும் இதே போல பாடல்கள் பிபி கேட்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-1855-0001 அல்லது 0112-1855-111க்கு கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்க.

0: வாரம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு.
5: வார
3: நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும்.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலைப்பில் இருந்து
2: இனிமையான இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிரைகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. எங்களோட தியாகுஜனா இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கங்கள் சகோதரி உறவுகளுக்காக பாடல் தாங்க ஸ்பெஷலா மனைவி பாமினி மகன் துஷாரதன் யஷ்வித்காக ஒரு சுபகிட் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். குறிஞ்சாக்க நிரந்தாசருடன் இணைந்து கொண்டு வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறார். திவிரிகசாலிருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். கருப்பையா கலிச்செல்வன் சொந்தங்களுக்காக பாடல் விபிக்கட்டு பகவந்தலாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சுலோஷனா இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கங்கள் உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க ஸ்பெஷலா தன்னுடைய அன்பு கணவர் நிரோஷனுக்காகவும் மகள் நிஷாந்தினிக்காகவும் அன்பு மகன் நிதுக்ஷனுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டு ஏட்டியந்தொட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல எங்களோடு வந்து வைஜெயந்தி மாலா சொந்தங்களுக்காக பாடல் விபி கேட்டு பல்லாங்குடியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. அதே போல எங்களோடு ராமலிங்கம் இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் சரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து இணைந்து கொண்டு பாடல் விபி கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடுலிருந்து சரவணன் அமுதாக்காக பாடல் விபி கேட்டிருக்கிறார். அதே போல நாசர் இணைந்திருக்கிறான். அவரும் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லா பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லி பேரு ஒலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ரூபா இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் தெமோதிரியிலிருந்து இணைந்து கொண்டு பாடல் விபி கேட்டிருக்கிறாங்க. கமல் பெரியன்ப மூர்த்தியும் இணைந்து கொண்டு சொந்தங்களுக்காக பாடல் விபி கேட்டிருக்கிறார்.

காற்றலையும் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்மா வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராக

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை குஷ்பு.

0: சென்னையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே பிரைடெக் சீல் கோட்ட பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: செவ்வாய் நாங்கள் கொண்டு வரும் மதிய நிறகுதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:45. இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமும் தொடர்ந்தும் ஏராளமான சந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. சுலோச்சனா இணைந்திருக்கிறாங்க. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணா கோவிந்தசாமி திருச்சியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் மித்தூன் அதே நேரத்தில் கலைச்செல்விக்காக பாடல் பிபிகற்றிருக்கிறாங்க. பன்னிபுரம் மணிகண்டன் தமிழ்நாடுலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார் அவரும். அதே போல கீதா இணைந்திருக்கிறாங்க, அன்பான வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. ஷாகுல் இணைந்திருக்கிறார், உறவு சொந்தங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கற்றிருக்கிறார். பேரின்ப மூர்த்தி கமல் மூதூர் பட்டித்திரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். ஆக்கிரைப்பற்று பப்டேட்லிருந்து நிசா நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டிருக்கிறேன் சொல்லி இருக்கிறார். மீண்டும் தமிழ்நாடுலிருந்து எங்களோடு வந்து சிவராம் இணைந்திருக்கிறார் சென்னையிலிருந்து, உறவுகளுக்காக அவரும் பாடல் மேபி கேட்டிருக்கிறார். அதே போல ஜுனாயிட் இணைந்திருக்கிறாரு, அவரும் சாய்ந்த மரத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் அடுத்த ஒரு இனிமையான பாடல் ஒலிக்கு வருகின்றது. பாடல் இது மணிரத்னம் திரைப்படத்திற்காக.

ஒலிக்காரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் போட்டுத்தாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி ஆர் மற்றும் நிஷாந்தினி இணைந்திருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: இப்படிதான் பாடிட்டு போயிட்டாங்க ஒருத்தர், நிஷாந்தினி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் போல இல்ல,
1: அவங்களோட ஃப்ரெண்ட் நேம்னு நினைக்கிறேன் நான்.
0: ஆனந்தியா மறந்துட்டாங்க.
1: சரி, தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம். நன்றி ருஃபீனா.
0: நிரம்பி பொழுது மாலை 3 மணி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்கள் டெங்கு நோய் பரவும் அதிக அபாயத்தை கொண்ட இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அனைவரும் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும், டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் தங்களால் இயன்றவரை பங்களிப்பு வழங்கி அந்த இடங்களை அபாயகரமான நிலையிலிருந்து மீட்டெடுக்க உதவி செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மகரகம நகரசபை அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் ஆரம்ப நிகழ்வு பிரதமர் தலைமையில் கொட்டாவர் நகரில் இடம்பெற்றிருந்தது. இதன்போதே பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர சூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரான்ஸ் சென்றுள்ளார். இதன்போது உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இந்திய பிரதமர் சந்திக்க உள்ளார். வளைகுடா பகுதியில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் இந்திய மாலுமிகள் துப்பாக்கிச் சூட்டில் சிக்கியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னர் 2025 பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் மோடிக்கும் டிரம்புக்கும் இடையில் முக்கிய சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: வசந்தம் சொந்தங்களில் ஒருக்கும் அன்பான இனிமையான ஒரு மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் மாலந்தி.
1: வணக்கம் வணக்கம் ஜியா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செவ்வாய் ராகங்களோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம்.
0: ஆமா, நீண்ட ஒரு நாளைக்கு பிறகு இல்ல இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு கூட்டணி ஒன்று சேர்ந்திருக்கு. நாங்க ரெண்டு பேரும் தான் போட்டதாக நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் உள்நாட்டுல நடக்கிற, எங்களை சுற்றி நடக்கிற, உலகத்துல பறக்கிறது, நடக்கிறது, தவழ்றது, நீந்துறது, இப்படிங்க எல்லா சுவாரஸ்யமான என்ன விஷயங்கள் பேச போறோம் அப்படின்னு சொன்னா, ஆனந்தி வந்துட்டு இப்போ ஈஸ்டர் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்
1: இருக்குது.
0: நீதி கிடைக்க வேண்டும், அதுக்கான சரியான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கூட. கிட்டத்தட்ட அது முடிவடைஞ்ச நிலையில இருக்கு. ஆனா அதுக்கான சூத்திரதாரி யாரு, அந்த முழுமையான ஒருத்தர் அப்படிங்கறது வந்துட்டு தெரியாத ஒரு நிலையில, ஒரு மந்த கதையில தான் இந்த இப்ப வந்துட்டு இந்த இதெல்லாம் அந்த தீர்ப்புகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஒருத்தரை பிடிச்சு கைது செய்யறதும் அதுக்காக மத்தாக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறதுமாக இருக்கிறது. இப்ப வந்துட்டு இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தன்னை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறாங்க. அப்படி யாருன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தான் இந்த வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறாரு.
1: இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜியா, யாழ்ப்பாணத்துல வந்து தேங்காய் மட்டைக்குள் வந்து மணலை வந்து மறைச்சு வச்சு வந்து சாரதி ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரி, அப்படின்னா பாருங்களே எந்த அளவுக்கு அப்படிங்கறது, தேங்காய் மட்டைக்குள்ள வந்து மணலை மறைச்சு வச்சு கடத்தி சென்றிருக்காரு.
0: பல நாட்கள்ல ஒரு நாள் அகப்படுவாங்கிறது இதுதான்.
1: அதுதான் இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போலீசாருக்கு வந்து ஒரு ரகசிய தகவல் கிடைக்கப்பட்ட ஒரு நிலையில வந்து அவங்க இந்த தேடுதலை
0: அதே போலதான் நிறைய பேர் இந்த சமூக வலைதள பக்கத்துல போனோம்னா அந்த போலியான விஷயங்கள், கண்ணை கவரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து மயங்கி இதயத்தை கொடுத்துருவாங்க.
1: அப்படியா, இதயத்தை கொடுக்கறாங்க?
0: இதயத்தை கெடுத்துறது அப்படின்னு சொன்னா காதல் வாசப்படலாம், அப்படின்னு சொன்னா ஆசைப்படலாம், ஒரு பொருட்களை வாங்குறதுக்கு ஆசைப்படுறது இல்லையா? அப்படிதான் வவுனியால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? வவுனியால வந்துட்டு தனியார் தாதியர் கல்லூரி நடத்தி வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்ல இருக்கிறாங்க ஒருத்தருக்கிட்ட 1,00,000 வாங்கிருக்கிறாங்க.
1: 1,00,000?
0: ஆமா, கட்டம் கட்டமா வாங்கிருக்கிறாங்க. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் தாரதாகவும் சொல்ல இருக்கிறாங்க. இப்போ கற்க நிறைய முடிவடைஞ்சிருச்சு. 50 பேரு கற்க நிறைய பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சான்றிதழ் தானே கொடுக்கணும். அப்போ சான்றிதழை கேட்டு அந்த நிறுவனத்திடம் கேட்டுருக்கிறாங்க மாணவர்கள். தருவதாக இப்ப தார, நாளைக்கு தார் அப்படின்னு சொல்லிட்டு இழுபறி நிலையில போயிருக்கு. இனி ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கு. ரெண்டு அவங்க நிறுவனத்தினே, அந்த தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டதன் காரணமாக போலீசார் வந்திருக்கிறாங்க. அப்ப விஷயத்த சொல்ல இருக்கிறாங்க. இப்போ அந்த நிறுவனத்தை நடத்திய 5 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அதிரடியா கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு தான் சொல்ற ஒருத்தர் அனுபவம். இப்போ நம்மளுக்கு முன்னுக்கு இருக்கிற அக்கா தங்கச்சோ தம்பிமாரோ அண்ணமாரோ படிச்சிருப்பாங்க இல்லையா, இல்ல அனுபவமான அந்த துறையில இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு இந்த துறையில எந்த துறையா இருந்ததும், அது கல்வியாகட்டும் எங்களுடைய வாழ்க்கையாகட்டும் என்னவாக இருந்தாலும், நாங்க அனுபவ ரீதியாக அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு நாங்க ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு அவசரப்படக்கூடாங்க அப்படிங்கறதுக்கு நல்ல ஒரு உதாரணம்.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜிஆர், இன்னும் ஒரு தகவல் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலி தேசிய வைத்தியசாலை அப்படின்னா புற்றுநோய் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு இடத்துல வந்து தீப்பரவல் வந்து ஏற்பட்டிருக்கு. சரியா, அந்த தீப்பிர பரவல் காரணமாக புற்றுநோய் பிரிவுக்கான மின்சார விநியோகம் வந்து தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த தீப்பரவல் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத இன்னும் கண்டறியவில்லை அப்படிங்கறத வந்தவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.
0: விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அங்க யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இன்னும் சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நாங்க பாடலை கேட்டுட்டு
1: மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: வசந்த 102.6 102.8

0: போட்டு காவக்காரன் திரைவதற்காக சுப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். உள்நாட்டுல வெளிநாட்டுல சுவாரஸ்யமான பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க வெளிநாட்டு பக்கம் போறோம். வெளிநாட்டு பக்கத்துல எக்கச்சக்கமா என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் தான் உங்களுக்கு தரப்போறோம்.
1: அப்படி பாக்கும்போது ஜிஆர், இப்ப வெளிநாடு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வகையில வந்து அந்த சைட்ல வந்து நிறைய நோய் தொற்று தான் அதிகமாகி இப்ப வந்து பரவி கொண்டு வருது.
0: உள்நாட்டிலே நோய்னு பார்த்தா வெளிநாட்டிலே நோய்.
1: கேரள மாநிலத்துல வந்து ஷிகேலா என்ற ஒரு பாக்டீரியா தொற்று வந்து வேகமா பரவிக்கிட்டு வருது.
0: ஷிகேலா மாதிரி
1: கேரளாவில வந்து கடந்த ஒரு மாத காலத்துல மட்டும் வந்து 70 பேருக்கும் வந்து இந்த நோய்க்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்து வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து செய்தியை வெளியிட்டிருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 பேர் வந்து இப்போதைய நிலையில வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமாக 146 பாதிப்புகள் வந்து பதிவாகி இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த நோய் தொற்று வந்து கோழிக்கோடு மற்றும் மாலப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல தான் வந்து அதிக அளவு வந்து இந்த நோய் தொற்று வந்து இருக்கிறதாக வந்து காணப்படுது. இந்த நோய் தொற்று வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வந்து உலக சுகாதார நிறுவனத்தின் ஆலோசனைக்கு
0: அமைய நிறைய நிகழ்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அது சம்பந்தமான விழிப்புணர்வுகள், அதுக்கான தடுப்பூசிகள் எல்லாம் வழங்குவதற்கான தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதே போலதான் அனந்தி வந்துட்டு உலகத்துல நிறைய நோய்கள் பரவி கொண்டிருக்கிற நேரத்துல இது வித்தியாசமான நோய் இல்ல, இது வந்து ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நோய், நாட்டுக்கு வந்த நோய், மத்திய ஆப்பிரிக்க நாடு ஹாங்காங் அப்படின்னு சொன்னாலே என்ன நோய் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். எபோலா வைரஸ் பாதிப்பு வந்துட்டு இப்ப வந்துட்டு 24 மணி நேரத்துல மட்டும் 72 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க. 29 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க 24 மணி நேரத்துல. அதுல மொத்தமா பாக்குற போது 782 பேர் வந்துட்டு கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. 178 பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. மத்திய ஆப்பிரிக்கா ஹாங்காங்ல தான் இந்த வைரஸ் தொற்று அதிகரிச்சிருக்கிறது.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜிஆர், இன்னும் ஒரு நோய் வந்து பதிவாகி இருக்கு. அது எங்க அப்படின்னு பாக்கும்போது வந்து கனடாவில வந்து ஒரு மாநிலத்துல வந்து ஹெப்படைஸ் ஏ நோய் வந்து இப்ப வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்து பரவிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையமாக அப்பகுதியில் வந்து செல்லும் பயணிகளுக்கு வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. அந்த பக்கம் போயிடாதீங்க, போனா இதுக்கு வந்து நோய்க்கு வந்து பாதிப்பாகுவீங்க அப்படிங்கறத ஒரு நியூஸ் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. 2025 ஏப்ரல் மாதம் முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 658 பேர் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வருது. அதுலயும் வந்து 142 பேர் வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து 5 பேர் வந்து இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கதாக தெரிய வந்திருக்கிறது. அதுலயும் ஜிஆர் வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 பேர் வந்து உயிரிழந்திருக்கதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நோய் ஏன் வருது அப்படிங்கறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அசுத்தமான உணவு மற்றும் அசுத்தமான நீர், இதனால தான் இந்த நோய் வந்து
0: அதிகமா ஆரோக்கியம் இல்லாத பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், இதனாலதான் அதிகமான நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
1: இந்த நோய்க்கான அறிகுறி வந்து பாத்தீங்க அப்படின்னு
0: சொன்னா வாந்தி எடுக்கிறது, கொமட்டல், மஞ்சள் காமாலை, இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நோய் வந்துட்டு அப்படிங்கிறது தான். உடனடியா நீங்க வைத்தியர் ஆலோசனை எடுத்து அதுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. ஓகே, இப்படி நிறைய நோய்களை பேசிட்டு இருக்கு. நல்ல பாடலை கேட்டுட்டு தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம்.

ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: வசந்ததின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வருகின்ற போடு தாக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. இடைக்கால பாடல்களோடு சும்மா இதமாக இந்த குளிரான ஒரு மாலை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க.
0: இடைக்கால பாடலா இருந்தாலும் இது வேற லெவல் பாடலா.
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. ஆமா, மனசுகிதமான பாட்டுன்னா இப்படித்தான் இருக்கு.
0: அப்படியா? சரி ஜியார், இப்ப பாத்தீங்கன்னா ஜியார், நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் இருக்கார் பாத்தீங்கன்னா, இவர் வந்து பதவியேற்ற பிறகு வந்து நிறைய சினிமா நட்சத்திரங்கள் வந்து அவரை போயிட்டு சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப வச்சு
1: தான் கிடைக்கல அந்த வாய்ப்பு.
0: நான் சொல்றது சினிமா நட்சத்திரங்கள்.
1: அப்படி
0: அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சிம்ரன், சரியா, சிம்ரன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவர் பிள்ளைகளுடன் வந்து அவங்களை வந்து அழைத்து சென்று விஜயுடைய வீட்டிலேயே போயிட்டு அவரை
1: பாத்துருக்காங்க.
0: சரியா, அப்ப அதுலயும் என்ன சிம்ரன் வந்து முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, விஜய் வந்து அப்ப எப்படி இருந்தாரோ, சரியா, இப்ப வச்சும் அப்படியேதான் இருக்காரு, எந்த வித மாற்றமும் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க.
1: அவங்க எல்லாருமே தெரியுமே அவர் எளிமையான ஒரு மனுஷன்.
0: ஏன் இப்ப அப்படி சொல்லி இருக்காங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து பதவி வந்த பிறகு வந்து சில மாற்றங்கள் இருக்கும் நிறைய பேருக்கிட்ட. அந்த வகையில வந்து விஜய் கிட்ட வந்து எந்த விதமான மாற்றமும் இல்ல அப்படிங்கறத தான் இவங்க முன் வச்சிருக்காங்க.
1: ஆரம்ப படத்துல நான் எப்படி பார்த்தனோ அதே எளிமை இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு அந்த புகைப்படங்களை இன்ஸ்டால பதிவு செஞ்சிருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் பார்த்திருக்காங்க. இப்ப எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியா ஃபர்ஸ்ட்டுக்கு அதுதான் வருது.
0: அப்படியா?
1: இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இப்ப மழைக்காலம் வேற.
0: மழைக்காலமாக வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீதி விபத்துகள் வந்து நாட்டுல வந்து, அதுவும் இலங்கையில வந்து ரொம்ப கூடுதலா வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இந்த விஷயத்துல.
1: அது மட்டும் இல்ல, இந்த மழைக்காலங்கள் இப்படி வாகனங்கள்ல தூர பயணங்கள்ல போகும்போதும் இரவு நேரங்கள்ல பயணிக்கும் போதும் குண்டு குழியுமாக சில வீதிகள் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நேரங்கள்ல வந்துட்டு இப்படியான சமூக வலைதளங்கள்ல நாங்க மூழ்கி எங்களை மறந்து போகும்போது வீதி விபத்துக்கள் அதிகரிக்கிறது.
0: அதிகரிக்கும்.
1: ஆமா, இந்த வீதி விபத்துகள் தொடர்பாக தெளிவூட்டுவதற்கு எதிர்காலத்துல இந்த வீதி விபத்துக்களை முற்றாக எங்களால தடைப்படுத்த முடியாது. கொஞ்சம்
0: குறைச்சிக்கலாம், முடிஞ்ச அளவு குறைச்சிக்கலாம்.
1: அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டமாக ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் டேக் கேர் வேலி திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மாணவர்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளின் இரண்டாம் கட்டமாக இடம்பெறுகிறது. மாணவர்களுக்கு வீதி விதிமுறைகள், குறுநாடகங்கள், இந்த வீதி விபத்துகள் தொடர்பான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இல்லையா?
0: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜிஆர், இதுக்கு வந்து அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, சுயாதீன தொலைக்காட்சி, ஐடிஎன் மற்றும் லக்கண்ட்
1: அனுசரணைக்குள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டேக் கேர் வேலி திட்டங்கள். ஓகே, இப்ப அடுத்து நாங்க நல்ல பாடல் கேட்டுட்டு தொடர்ந்தும்
0: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 3:49.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாகுக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: டெங்கு பரவலை தடுப்பதற்கான தேசிய வேலை திட்டத்துக்கு இணையாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களை இலக்கு வைத்து விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து மாகாண கல்வி அதிகாரிகளுக்கும் விசேட சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ள கல்வி அமைச்சு பல விடயங்களை அடிப்படையாக கொண்டு கொசுக்கள் போக்கும் இடங்களை இனம் கண்டு அளிப்பதற்கும் சமூக பங்களிப்புடன் கூடிய துப்புரவாக்கல் மற்றும் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கும் ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானால் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாது, அப்படி செய்தால் அவர்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகுவார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுக்கின்ற ஒரு உறுதியான தடுப்புச் சுவராக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அதேவேளை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஆட்சிக் காலத்தில் ஈரானுடன் எட்டப்பட்ட அணு ஒப்பந்தத்தை விமர்சித்த டிரம்ப் அது அணு ஆயுதத்துக்கான பாதையை திறந்த ஒப்பந்தம் எனவும் டொனால்டு டிரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: வசந்தத்தின் இடைக்காலல் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தக்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்னும் கொஞ்ச நேரத்தான் இருக்கு என்னஜியா.
1: அதுக்கப்புறம் ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுற்றி என்னென்ன நடக்குறங்கிற சுவாரஸ்யம் மட்டும் இல்ல, வெளிநாட்டுல நடக்கிற விஷயங்களையும் நாங்க இப்ப சொல்ல போறோம். இப்ப நாங்க வெளிநாட்டு பார்க்க போகிறோம். வெளிநாட்டுல குறிப்பா வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அதாவது எப்படா இந்த போர் நிறைவடையும் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தி காத்து கொண்டிருக்கு. எல்லாருமே நம்ம உட்பட எல்லாருமே உலக நாளில் எல்லா பொதுமக்கள் மக்கள் மட்டும் இல்ல, அரசு தலைவர்கள் எல்லாம் எப்படா இந்த போர் நிறைவடையும் அப்படின்னு சொல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இப்ப வந்துட்டு இரண்டு நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அனந்தி வந்துட்டு இப்ப போர் வந்துட்டு இப்ப வார இறுதியில முடிவுக்கு கொண்டு வர போறாங்க, ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒப்பந்தங்கள்ல நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஈரான் இணங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்ப அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ஈரானுக்காக அமெரிக்கா ஒரு தொகையை கொடுக்க போதாக சொல்லி இருக்கிற ஒரு செய்தியும் பரவி இருக்கு. அது வந்துட்டு இல்ல நாங்க அது பொய்யான ஒரு வதந்தி அப்படிங்கறதையும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிருக்கிறாரு. பார்க்கலாம் பொறுத்திருந்து. அதாவது இந்த ஒப்பந்தத்தை வந்துட்டு அமெரிக்க ஜனாதிபதி வந்துட்டு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஈரான் அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனைக்கு இணங்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பார்க்கலாம் பொறுத்திருந்து.
2: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜிஆர், இந்தோனேசியாவில வந்து சுலவேசி தீவில் வந்து 6.7 ரிக்டர் அளவுல வந்து நிலநடுக்கம் வந்து பதிவாகி இருக்கு. இதன் மையப்புள்ளி பாத்தீங்கன்னா தென்கிழக்கில் வந்து சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் வந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து பதிவாகி இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த ஊடகங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க.
1: அது வந்து காலையில வந்துட்டு காலை ஒரு 10:27 இலங்கை நேரப்படி இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போலதான் அமெரிக்கா பக்கம் போப்புறம், அமெரிக்கா பக்கம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி இந்த விமான விபத்துகள் ஏற்படுவதும் விமானங்கள் மாயமா போறதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அனந்தி?
2: ஓ, அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜிஆர், அமெரிக்காவில வந்து ஒரு விமானம் வந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. அதுல வந்து 8 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க.
1: அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமானம் தான், ராணுவ படைக்கு. அது வந்துட்டு கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலுக்கு வடக்கு பகுதியில தான் ராணுவ விமானம் விபத்துக்குள்ள இருக்கு இல்லையா.
2: அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜிஆர், 1950 வரைக்கும் இயங்கி வந்த, அந்த ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து இயங்கி வந்த ஒரு விமானம் தான் விபத்துக்கு உள்ளாகி இருக்கு.
1: அந்த விமானம் வந்துட்டு நீண்ட தூரம் தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு விமானமும் கூட இல்லையா, இப்ப அது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதே போலதான் அனந்தி வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பக்கம் போனும்னு சொன்னா, ஆப்கானிஸ்தான்ல 2021 தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றாங்க. ஆட்சியை கைப்பற்றி இனி அவர்கள் ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்க. அங்க வந்து ஒரு கடுமையான மனிதாபிமானமற்ற ஒரு சட்டம் தான் அது. என்ன சொன்னா, ஆமா, பெண்களுக்கு வந்துட்டு அதாவது முன்னுரிமை கொடுக்க கூடா, கல்வியிலையும் சரி விளையாட்டுலயும் சரி ஏனைய துறைகளிலும் பெண்கள் வந்துட்டு முன்னிலைப்படுத்த கூடா அப்படிங்கிற ஒரு
2: பெண்களுக்கான ஒரு சுதந்திரம் இல்லாம அந்த நாட்டுல வந்து இது பண்ணிருக்காங்க.
1: ஆமா, அந்த அந்த மனிதாபிமான அற்ற முறை இப்ப ஒரு நெருக்கடிக்கு மத்தியில வந்துட்டு ஐநாவுக்கு, ஐநா வந்துட்டு இப்ப வந்துட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த முறைக்கு வந்துட்டு தலிபானுடைய ஆட்சியை வந்துட்டு எல்லா நாடுகளுமே எதிர்த்து இருந்தாங்க, அந்த ஆட்சியை அங்கீகரிக்காமும் இருந்தாங்க. இப்ப வந்துட்டு சீனா வந்துட்டு சொல்லிருக்கு, ஐநாவினுடைய இருக்கின்ற பெண்கள் அமைப்புக்கு வந்துட்டு தலிபான்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதை சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாங்க. எனவே இப்படியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு நடக்கக்கூடா, கடுமையான ஒரு மனிதாபிமான ஒரு நெருக்கடி இப்ப வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல இடம்பெற்று வருவதாக இப்ப சீனா வந்து சுட்டி காட்டிருக்கிறது.
2: சரி, தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசையினூடாக

0: காலத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் 4:23.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
4: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
5: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
3: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
4: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
6: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
8: அனுசரணை.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: குட்டி ஸ்டோரி இப்ப கேட்க போறீங்க. பாத்தீங்கன்னா ஜியார், ஒரு நாள் வந்து ஒருத்தன் குயிலிடம் போயிட்டு சொல்லிருக்கானா, நீ கருப்பா இல்லனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி கடல் கிட்டையும் போய் சொல்லிருக்கான், நீ மட்டும் உப்பா இல்லனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கான். அதே மாதிரி போயிட்டு ரோஜாவிடையும் சொல்லிருக்கானா, உனக்கு மட்டும் முட்கள் இல்லனா நீ எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கான். அப்போதே அந்த மூன்றும் சேர்ந்து இவங்கிட்ட சொன்னிச்சான், மானிடா உன்னிடம் மட்டும் பிறரின் குறைகளை கண்டுபிடிக்காத ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
2: அதுதான் இப்ப இருக்கிற மனிதர்கள் எல்லாம் வந்துட்டு நல்ல விஷயங்கள்ல செஞ்சாலும் சரி, தப்பான ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி, அதிகமாக குறை பிடிப்பாங்க. எங்கடா குற்றம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் இல்லையா. பிறரிடம் குறை காணாத மனிதன் அப்படின்னு சொன்னா எப்பவுமே அழகு. எங்களுடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சு மன்னிச்சு எங்களை அரவணைச்சு கடந்து போற மனிதர்களை நாங்க எப்பவுமே எங்க பக்கத்துல வச்சுட்டு
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: நல்ல பாட்டு ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைய சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து உக்ரைன் பக்கம் போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே இப்ப யுத்தம் தான் ஆனந்தி.
1: அந்த வகையில பாத்தீங்கன்னாச்சியா, முயல்கள் உயிரிழந்தனால வந்து யானை மன அழுத்தமா.
0: ஐயோ என்னாச்சு
1: என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ரஷ்யா வந்து வந்து ஆள் இல்லாத விமானம்
0: வந்து அந்த உயிரியல் பூங்காவில தாக்கிருக்குன்னு
1: யுக்ரைன்ல வந்து தாக்கிருக்கு. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10 முயல்கள் வந்து கொல்லப்பட்டதாகவும் 15 முயல்கள் வந்து காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
0: அங்க நிறைய பேரு வாழ்ந்திருக்கிறாங்கப்பா, முயல்கள், பன்றிகள், எலிகள் இப்படின்னு எக்கச்சக்கமான பேர் வாழ்ந்திருக்கிறாங்க.
1: உயிரியல் பூங்கானா இனி தெரியும் தானே, அங்க வந்து முயல் இருக்கட்டும், பண்டியா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும்.
0: அப்படியோ,
1: அதனாலதான் யானையும் அங்க இருந்திருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த முயல்கள் வந்து கொல்லப்பட்டதால வந்து ஒரு யானை வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகி இருக்குதான்.
0: ஒரு யானைக்கே பறவையில வைத்தியசாலை கொண்டு போய் நாங்க வைத்தியம் செஞ்சிடலாம். நிறைய யானைக்கு மன ரீதியான அழுத்தம் வந்துச்சுன்னா நாம தாங்க மாட்டோம். சரி, ஓகே, கனடா பக்கம் போறோம். கனடால வந்துட்டு ஆனந்தி, உலகிலே வந்து டாப் 10 கண்ட்ரில கனடாவும் ஒரு நாடு. நான் உட்பட நீங்க உட்பட எல்லாருமே வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு காலகட்டத்துல நானும் தான். கனடாக்கு போகலாம், அமைதியான நாடு, இயற்கை ரீதியா பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு நாடு இல்லையா. அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, யுத்தம் இல்ல, ரொம்ப அமைதி. அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். அப்படி ஒரு நாட்டுல வாழணும் அப்படிங்கறது எல்லாருக்குமே ஆசைதான். இப்போ கனடாவில் என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ வந்துட்டு உலக கால்பந்து போட்டிகள்

0: காலமாக இடம்பெற்றிருக்கு இல்லையா. இப்ப கடந்த 12 திகதி வந்துட்டு அங்க வந்துட்டு ஆரம்பமாயிருந்தது. அப்போ அங்க வந்துட்டு இந்த போட்டிகள் ஆரம்பமாயிருக்கிற நேரத்துல கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்துட்டு அந்த போட்டிகளை கண்டு கொள்ளாம அவரு வந்துட்டு என்ன போறாரு,
1: அவருடைய காதலிய பாக்குறதுக்காக போயிருக்காரு.
0: அமெரிக்காவின் காதலி நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. அது வந்து பேசு பொருளாக அமைஞ்சிருக்கு. கால்பந்து வீரர்கள் மட்டும் இல்ல, கனடாவுடைய பிரஜைகள் எல்லாம் எங்களுடைய முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இப்படி செஞ்சதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி காரசாரமா கொந்தளிச்சு பேசு பொருள் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாரு.
1: அது மட்டும் இல்ல ஜியார், இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து திருமணமானவர்.
0: ஆமா
1: சரி, அவருக்கு பிள்ளைங்களும் இருக்கு.
0: அது ஒரு
1: போதும் அவரு வந்து தன்னுடைய காதலிய பாக்க போயிருக்காரு.
0: சில நேரங்களில ஒரு ஆதரவான காதலனின் கடமைகள் நம்ம அழைத்து விடுகின்றன. ஆனால் நான் யாருடைய வெற்றியையும் நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கனடா கொடி அந்த சின்னத்தையும் போட்டு பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்த விஷயத்தை பாருங்க.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜிஆர், இன்னும் ஒரு நிகழ்வு வந்து கனடாவில வந்து நிகழ்ந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொனிட்டோபா அரசு வந்து சர்வதேச மாணவர்களுக்காக நிரந்தர குடியுரிமை திட்டத்தை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. சரியா, புதிய விதிமுறைகளையும் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்படின்னா பட்டப்படிப்பு முடித்ததும் நேரடியாக நிரந்தர குடியுரிமைகளை விண்ணப்பிக்க முடியாது. சரியா,
0: முதல்ல எல்லாம் கனடால வந்துட்டு படிச்சு முடிஞ்ச உடனே கனடால சிட்டிசன் ஆயிரலாம் அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு.
1: அப்படி இல்ல, ஒரு நிறுவனத்துல தொடர்ச்சியாக 6 காலம் முழு நேரப்படி பணியாற்றியா மட்டுமே அங்க வந்து நிரந்தர குடியுரிமை திட்டத்தை வந்து
0: புதிய சட்டப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலை செஞ்ச உடனே நம்மளுக்கு குடியுரிமை கிடைக்கணும், அந்த நாள்ல செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு எல்லாம் இருந்துச்சு. இப்ப
1: அதெல்லாம் இல்ல, இருக்கவும் கூடாது.
0: ஆமா, அப்படி இருந்தா நீங்க அந்த எண்ணத்தை மாத்துங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 6 வேலை செய்யணும் இல்ல, முழு நேரம்
1: அதான் முழு நேரமும் அவங்க கொடுக்குற அந்த நேரப்படி நீங்க வேலை செஞ்சால் மாத்திரமே அங்க வந்து குடியுரிமை திட்டத்தை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள முடியும்.
0: சரி ஓகே, நாங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து முடிந்திருக்கலாம்.

0: ரைட் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
2: சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருக்க, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. திரை உலகின்

0: பொழுதாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கேட்டுக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தோடு இணைந்து செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இதமான பாடல்கள் இணைந்து இருக்கிற.
1: சரி, இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜிஆர், தமிழ்நாட்டுல வந்து ஒரு பகுதியில வந்து 50,000 வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து 2 மாத பெண் குழந்தைய வந்து விட்டுருக்காங்க. சரியா, இதனால வந்து 6 பேரை வந்து கைதியும் செய்யப்பட்டிருக்காங்க.
0: மோசமான ஒரு மனநிலை கொண்ட பெற்றோர்கள் இல்லையா? எவ்வளவு பேரு பிள்ளை பாக்க இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இவங்க இவங்களுக்கு கிடைக்கும் பாருங்களேன். இது இங்க மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் இலங்கையிலும் எங்களுடைய நாட்டிலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இப்போ
1: இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, எந்தெந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா, எறும்பு போல ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, எறும்பு போல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க.
0: அந்த புகைப்படத்தை பாக்கல, மொத்தமா எறும்பு போலதான் இருக்கிறது. உலகத்துல விதவிதமான ஆர்ப்பாட்டம் நடக்கும், ஆனா இங்க வித்தியாசமா
1: எறும்பு போல ஒரு ஆர்ப்பாட்டம்.
0: அதாவது அந்த நாட்டுல வந்துட்டு சுற்றுலா பயணிகள் கட்டுப்பாடு இல்லாத சுற்றுலா பயணிகள் வாராங்களா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இவங்க வந்துட்டு இப்படியான ஒரு வினோதமான முறையில இல்ல ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப வெளிநாட்டுக்கு வேற நாடுகள்ல இருந்து ஸ்பெயினுக்கு வேலைக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு வீடுகளுடைய விலைவாசியோ ஏனைய பொருட்களின் விலைவாசி சடுதியாக அதிகரிக்கிறது. இவங்க சுற்றுலா பயணிகள் வருகையினால உச்சக்கட்ட விலைவாசி இருக்கிறது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்துல
1: ஈடுபட்டிருக்காங்க.
0: அதே போல வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்ப வந்து உலக கால்பந்து போட்டி நடைபெற்று இருக்கு தானே. இப்ப ஜப்பானும் நெதர்லாந்தும் இப்ப போட்டிகள் இடம்பெற்று சமநிலை முடிஞ்சிருக்கு. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் தெரியும் தானே, ஜப்பான் வந்துட்டு நேர முகாமைத்துவம் ஆகட்டும், ஒரு தூய்மையான ஒரு விஷயம் ஆகட்டும், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டான ஆக்கள் அவங்க, ரொம்ப பேசப்படுற ஆக்கள். இப்ப விளையாட்டு போட்டு முடிஞ்சதும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அந்த மைதானத்தை
1: வந்து கிளீன் செஞ்சிருக்கோம்.
0: ஆமா, நம்ம என்ன பண்ணுவோம், எப்படா விளையாட முடியும்,
1: முடிஞ்சா போயிருவோம், அப்படிதான் போயிடலாம்.
0: அதனால சுத்தம் பண்றதுக்கு வேற யாக்கள் வருவாங்க, அவங்க சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இங்க மட்டும் இல்ல, வீதிகள் ஆகட்டும், வாகனங்கள் ஆகட்டும், சாப்பிட்ற இடத்தே போட்டுருவாங்க இல்லையா. இப்ப எல்லாம் அதுக்கான சில இடங்களை சட்டத்திட்டம் கொண்டு வந்தாச்சு, இருந்தாலும் கடைபிடிக்கிறோமா அப்படிங்கறது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி நாங்க சொல்லிட்டு அடுத்த பாடலோடு நாங்க ரெண்டு பேரும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகிறோம். தொடர்ந்தும்
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக கலையகத்தில்
0: சிசுபே அண்ட் சிவா இணைந்திருப்பாங்க உங்களுடன் தொகுத்து வழங்க. இன்று நாளில் முடிந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ஜய் ஆனந்தி மற்றும்
0: நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடியன் மக்களே.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதியான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 1962 ஆண்டின் 19 இலக்க அரசிறை பாதுகாப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள இறைவரை பாதுகாப்பு கட்டளைகளை நாடாளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்கும் இலக்குடன் சுங்கத்தீர்வை வீதங்களை முறைப்படுத்துதல் மற்றும் உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல முக்கிய சீர்திருத்தங்கள் இதன் மூலம் அமல்படுத்தப்படவுள்ளன. அதன்படி இதுவரை 3 பிரிவுகளாக செயற்பட்டு வந்த சுங்கத்தீர்வை வீதங்கள் இனிவரும் காலங்களில் 0%, 10%, 20% மற்றும் 30% என 4 பிரிவுகளின் கீழ் அமல்படுத்தப்படவுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் லெபனானில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை விமர்சித்துள்ளார். இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக மிகவும் நீண்ட காலமாக போரிட்டு வருகிறது. இதனால் அளவுக்கு அதிகமான மக்கள் உயிரிழந்து வருகின்றனர். ஒருவரை தேடுவதற்காக ஒவ்வொரு முறையும் ஒரு முழு அடுக்குமாடு கட்டிடத்தையே இடிக்க வேண்டியதில்லை. அந்த கட்டிடங்களில் வசிப்பவர்கள் அனைவரும் ஹெஸ்புல்லா உறுப்பினர்கள் அல்ல என்றும் டிரம்ப் மேலும் தெரிவித்தார். இந்த மனத்தியல செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனத்தியல செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதியான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

எல்லாருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். ஒரு அருமையான மாலை பொழுதுல உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் வந்து சும்மா அப்படியே செவ்வாய் ராகங்கள் தரும் இதமான பாடல்களோட நகர்றதுக்கு நானும் தயாராகவே இருக்கேன். சூப்பரான பாடல்களை உங்களுக்காக கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கு. நீங்களும் கூட கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0128275001க்கு, அதே போல 0127275111க்கு, அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இனிது உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு விரும்பி பாடல்களையும் கேட்கலாம்.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
2: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து
3: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில்

0: நூற்றி ரெண்டு தசம் ஆறு நூற்றி ரெண்டு தசம் எட்டு அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: அதுபோலும்
0: ஞாபகப்படுத்தியாகணும். நாட்டில் ஏற்படக்கூடிய அதிகமான இந்த விபத்துக்கள் காரணமாக ஐடிஎன் சுயாதீன ஊடக வலையமைப்பு வந்து டேக் கேர் பாதுகாப்பான ஒரு திட்டம் வந்து இந்த மாணவர்களுக்கிடையில வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கருத்தரங்கு போல, அதாவது வீதிகளில் வந்து எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும் அப்படியான விஷயங்களை வந்து மாணவர்களுக்கிடையில வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாங்கன்றதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திட்டு அடுத்தும் கூட ஒரு சுப்பிரமணிய படத்திற்கு கெட்டு வரலாம்.

0: வசந்த எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். நேரமாலை 5:25.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.2
2: அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாக.

0: வசந்த எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். ஸோ பிராண பாடல்கள் எல்லாம் கேட்டுருக்கோம். செவ்வாய் ராகங்கள்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தானே, அப்படிதானே? ஸோ இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம். மாலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல நலமாக இருக்கின்றன. இடைக்கால பாடலை வசந்த சூடாக கேட்டவாறு.
0: சரி, ஓகே. அப்படியே பாடல்கள் எல்லாம் எப்பவுமே கேட்டுட்டு தான் இருப்பீங்க, அதாவது இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு டே, அப்படியா? செவ்வாய் ரகம்
1: அப்படின்னு அடுத்த பாடலை கேட்க எனது மனைவி பிள்ளைகளுக்கும் வசந்த அனைத்து உறவுகளுக்கும் அம்மாந்தோட்டம் மருசு கல்முனை ருஷ்தான் அக்காவச்சேனை ஹைதர் கூட்டுறவு ஜெயா ஆகியோரை இணைத்துக் கொண்டு வந்தார் இந்த வந்தாரவளை இந்த மாரத்துக்கு மனிதர்கள் இணைத்தவாறு சேர்ப்போமே.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் கூட சந்தோஷமா கால் பண்ணி பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0301 5003 0301, அதே போல 0101 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து ஒரு சுப்பிரமணிய பாடல்களையும் கேட்கலாம்.

0: மணித்தேரத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து மழை பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: பிரியமான மாலை வணக்கம் ஸ்ரீரூபி.
0: மாலை வணக்கம். யார் இது?
1: நான் பதிலுயர் ஞானகுரு.
0: ஞானகுரு எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? வேலைக்கு போக ஆயத்தமா இருக்கேன். அப்படியே செவ்வாய் ரகங்களோடு வானொலியோடு இருக்கேன்.
0: செவ்வாய் ரகங்கள்னாலே வேலைக்கு போகும்போது நாங்க கேட்டுட்டு தான் இருப்போம். என்ன
1: இன்பராஜ், அன்பரசன், புயரசன், பிள்ளைதார்த்தி, தக்ஷா தேவி, காயத்ரி, சங்கீதன்யா, மணி, ரம்யா மற்றும் வசந்தம் அபிமன் அனுக்கும் பாடல் தாங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி ரூபி.
0: நன்றி.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

0: நிக்கட்டுமா போகட்டுமா அப்படின்னு சொல்லி மனோ மற்றும் சித்ரா அவர்கள் சேர்ந்து பாடிய ஒரு அழகான பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்த மலைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1-1 எப்ப என் கூட பேச. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சோதரி.
0: வணக்கம். யார் இது?
1: நான்
0: ரொம்ப சூப்பரா இருக்கேன் ராஜேந்திரன். ஐயா எப்படி இருக்கீங்க?
1: அதுவும்
0: செவ்வாய் ரகம் அப்படின்னாலே ரொம்பவுமே ஸ்பெஷலான டே இன்னைக்கு வந்து.
1: ஆமாமா, ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பாடு மாதிரி வசந்த கேட்டா மனசு ஒரு பெரிய
0: சந்தோஷம்.
1: எல்லாத்துக்கும் கிடைக்காது.
0: சரி, ஓகே ஓகே. நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா
1: இருக்கேன்.
0: ஆமா, எனி டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நான் குடிக்கிறேன். கேட்ட பிற்பாடு தான் அடுத்த டீ 8 மணிக்கு சாப்பிட முடியும்.
0: சரி, ஓகே ஓகே. அடுத்தம் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்காங்களா கேட்க போறீங்க?
1: ஆமா, நீங்க பாடுறீங்க. நீங்க பாடுறீங்க பாடுறீங்க. எல்லாமே நல்ல பாடலா தான் இருக்கும். நாங்க சொல்ல தேவையில்ல. நான் சொல்லாம தான் நினைச்சா நீங்க நல்ல பாடல் தான் கொடுத்து வந்துட்டீங்க. இதமா
0: மருமகன் பவானி மற்றும் பெரிய மச்சினர் காளிமுத்து இருக்காரு, கோபால் இருக்காரு.
1: மற்றும் அனைத்து
0: அனைவருக்காக நன்றி.
1: நன்றியம்மா, நன்றி.

0: என்ன செய்ய
1: ராஜ்குமார் அருண்மொழி ராஜ்குமார் அம்மன் ராஜேகர் மோலி செல்வராம்
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கோம். செவ்வாய் ரகங்கள் தரும் இதமான பாடல்கள் அப்படியே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0-3-2-7-5-0-0-1 அதே போல 0-3-2-7-5-1-1-1 இப்பயும் கூட பேச. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், செல்வராம்.
0: வணக்கம் செல்வராம், எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேக்க போறீங்க?
1: நன்றி.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: மனுத்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் திரே பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்த மழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப எங்கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஸ்ரீ சூபி அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் நிசாம் பேசுறேன்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கடையில இருக்கீங்க அக்கா.
0: ஓகே ஓகே நிசாம். பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பாடலாம் பிடிச்சிருக்கா அக்கா, நல்லா இருக்கு. நம்ம நமக்கு ஒரு பாடல் ஒண்ணு தரலாமா?
0: என்ன பாடல்?
1: எங்களுக்கு இந்த அலைபாயு படத்திலிருந்து.
0: சரி ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவரும் பேசிட்டே இருந்தாரு. அவருடைய அழைப்பு துடிக்கப்பட்டுள்ளது. இப்போ கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு பரவும் இடங்களை முழு நாட்டுக்கும் வெளிப்படுத்திய அமைச்சர் நலிந்த. நாடு முழுவதும் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம். கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடக் கோரி கோட்டாபய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு. விசாரணை அதிகாரிகளை மாற்ற முடியாது, தனக்கு தெரிந்த விடயங்களை சலே தெரிவிக்க வேண்டும் என்கின்றார் அமைச்சர் நலிந்த. எல்னினோ தாக்கத்துக்கு முகம் கொடுக்க அரசாங்கம் பரந்த வேலைத்திட்டம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ரூபாவில் கொடுக்கல் வாங்கல்களை வலுப்படுத்த பேச்சுவார்த்தை. இணக்கப்பாட்டுக்கமைய ஈரானுக்கு ஒருபோதும் அணு ஆயுதம் கிடைக்கப்பெறாது டிரம்ப் அறிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். டெங்கு குடும்பிகள் அதிகளவில் பாடசாலை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகிலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். அது 141%. மதஸ்தலங்களில் 128%, தொழிற்சாலைகளை அண்மித்து 126%, டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் இங்கு தெரிவித்தார். தனிநபராக சுற்றாடலை சுத்தம் செய்ய வேண்டிய சமூக பொறுப்பை நிறைவேற்றினால் இங்கு டெங்கு பரவலை கட்டுப்படுத்த முடியும் என அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து அங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், நாம் அனைவரும் அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம் உள்ளது. நாம் பரிசோதித்த இடங்களில் சுமார் 41% பாடசாலை வளாகங்களில்தான் டெங்கு குடம்பிகள் உருவாகும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சமய வழிபாட்டுத் தலங்களை சுற்றி 28% மற்றும் தொழிற்சாலைகள் சார்ந்த இடங்களில் 26% என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த வகையில் நுளம்புகள் அதிகமாக பெருகும் இடங்கள் குறித்து பொது சுகாதார பரிசோதனைக்கு இணங்க தொடர்ச்சியான அவதானம் செலுத்தி அவ்விடங்களை சுத்தப்படுத்துமாறு பொதுமக்களை ஊக்குவித்து வருகிறோம். தற்போது நாடு முழுவதும் குறிப்பாக 14 மாவட்டங்களில் இந்த தீவிர பிரச்சினை எழுந்துள்ளது. மேல்மாகாணம், தென்மாகாணம், மத்திய மாகாணம், கண்டி மற்றும் மாத்தளை, பதுளை, மட்டக்களப்பு, வடமேல் மாகாணத்தில் 2 மாவட்டங்கள் மற்றும் சபர்கமுக மாகாணத்தின் 2 மாவட்டங்கள் என அனைத்திலும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சுத்தப்படுத்தும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒரு நாடாக நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் இதில் அர்ப்பணிப்புடன் தலையிட்டால் மட்டுமே இதனை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடியும் என அமைச்சர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு அமைய தான் கைது செய்யப்படுவதை தடுத்து எழுத்தாணை உத்தரவு பிறப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றில் எழுத்தாணை மனு தாக்கல் செய்துள்ளார். குறித்த விசாரணைகளுக்கு அமைய எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தான் வாக்குமூலம் வழங்க தயார் எனவும் அவர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கமைய கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் தனக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களின் ஊடாக தெரிந்து கொண்டதாக மனுதாரர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதன் ஊடாக தனது தனிப்பட்ட சுதந்திரம் இழக்கப்படுதல் அல்லது தான் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கைது செய்யப்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் கிடைத்துள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விசாரணைக்குரிய சாட்சியாளர் எவரையும் தெரியாது எனவும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க எந்தவொரு ஏழ்மையும் தனக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அடைக்கலம் கோரி சுவிட்சர்லாந்துக்கு தப்பிச் சென்றுள்ள அசாத் மௌலானா எனும் நபர் பிரித்தானியாவின் சனல் 4 அலைவரிசைக்கு வழங்கியுள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் அசாத் மௌலானா எனும் நபரை தான் எந்த சந்தர்ப்பத்திலும் சந்திக்கவில்லை எனவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். தான் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அரசியல் பழிவாங்கல் குறித்து கண்டறிய தாவிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழுவினூடாக தற்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபயசேகரவுக்கு எதிராக பரிந்துரைகள் சில காணப்பட்டதாகவும் அதன் பலனாக சாணி அபயசேகர தனக்கு எதிராக கோபம் மற்றும் வன்மத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கைது செய்ய விசாரணை அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரயோகிக்கக்கூடிய ஏழுமை அவருக்குள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு அல்லது குறித்த சம்பவம் தொடர்பில் உச்சநீதிமன்றத்தின் ஊடாக அறிவிக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பின் ஊடாக தனக்கு எதிராக எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை எனவும் கோட்டாபய குறிப்பிட்டுள்ளார். ஆசாத் மௌலானா சேனல் 4 அலைவரிசைக்கு வழங்கிய கருத்துக்களை அடுத்து ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டுவருமான மனுதாரர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் தனது மனுவை விசாரித்து இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை தான் கைது செய்யப்படுதல் அல்லது தடுத்து வைத்தல் என்பவற்றுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். விசாரணை அதிகாரிகளை நீக்குவதற்கு போராட்டம் செய்வதை விடுத்து தனக்கு தெரிந்த சகல தகவல்களையும் விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டியதே சலை செய்ய வேண்டிய விடயம் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் முன்னாள் உளவு பிரிவு பிரதானி சுரேஷ் சலை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். முன்னாள் புலனாய்வு அதிகாரி மற்றும் ராணுவ அதிகாரி என்ற முறையில் தனக்கு தெரிந்த தகவல்களை மறைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. சுரேஷ் சலை தனக்கு தெரிந்தவற்றை வெளியிட்டு பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களம் குற்றப்புலனாய்வாளரை இடமாற்றம் செய்ய சிரமப்படவில்லை என்றும் மடிக்கணினி அல்லது கைபேசியில் உள்ள தகவல்களை உடனடியாக வழங்க வேண்டும். சுரேஷ் செலவுக்காக எந்தவொரு சிறப்பு சிறையோ அல்லது சிறப்பு வசதிகளோ வழங்கப்படவில்லை. முந்தைய அரசாங்கங்களின் தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்ட அதே பொதுவான நடைமுறையே அவருக்காகவும் செயல்படுத்தப்படுகிறது. இருப்பினும் சுரேஷ் செலவுக்கு தேவையான மருத்துவ மற்றும் மனிதாபிமான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த அறிக்கையை மேற்கோள் காட்டி உறுதிப்படுத்தியுள்ளார். சுரேஷ் சலே தனக்கு தேவை என்று கூறிய உடனேயே தாமதமின்றி அவருக்கு சில மருந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. உறவினர்கள் அவரை மருத்துவமனையில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உறவினர்களால் உணவு வழங்கப்படுகிறது. அவர் கேட்கும் அனைத்தும் அவருக்கு வழங்கப்படுகின்றன. அவருக்காக ஒரு சிறப்பு அறை அமைக்கப்படவில்லை. அவர் முந்தைய கைதிகளைப் போலவே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் முந்தைய கைதிகள் முறைப்பாடு அளித்ததாக எந்த தகவலும் இல்லை. செலவுக்காக நாங்கள் ஒரு தனிச்சிறை அறையை உருவாக்கவில்லை. முந்தைய அரசாங்கங்களின் தடுப்பு காவல் உத்தரவுகளின் படியே அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் கைதிகளைப் போலவே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்கப்பட்டு வருகிறது. சுகாதார மற்றும் பாதுகாப்பு படைகள் அதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள எல்நினோ காலநிலை நிலைமை குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கு முகம் கொடுப்பதற்கான திட்டங்களை வகுத்து வருவதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கமின் ரீதியில் ஜனாதிபதியின் தலைமையில் இது தொடர்பாக பல சுற்று விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் தத்தமது அமைச்சுகளின் மட்டத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளனர். வளிமண்டலவிய திணைக்களம் எல்நினோ நிலைமை குறித்து சில எதிர்ப்பு கூறுகளை வெளியிட்டுள்ளதாகவும் அது குறித்து அவதானம் செலுத்தி அடுத்த வருடத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு எதிர்கால திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச அரசாங்கம் என்ற ரீதியில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து குறிப்பாக விவசாயம் உள்ளிட்ட உணவு உற்பத்தி மற்றும் நமது நீர் வளங்கள் போன்ற பல துறைகள் குறித்து ஏற்கனவே அவதானம் செலுத்தியுள்ளோம். ஜனாதிபதியின் தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. அத்துடன் எதிர்வரும் ஜூலை ஆகஸ்ட் காலப்பகுதியிலும் அடுத்த வருடத்திலும் ஏற்படக்கூடிய இத்தகைய சூழ்நிலைகள் குறித்து அமைச்சர்கள் தத்தமது அமைச்சுகளின் ஊடாக முழுமையாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து தற்போது கலந்துரையாடி திட்டங்களை தயாரித்து வருகின்றனர். குறிப்பாக அடுத்த போக விவசாய சேகையின் போது இந்த நிலைமைக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது குறித்தே ஆராயப்படுகிறது. ஏனெனில் வளிமண்டலவிய திணைக்களம் உள்ளிட்ட இது சார்ந்த குழுக்கள் இந்த சாத்தியமான நிலைமை குறித்து சில எதிர்ப்பு கூறல்களை வெளியிட்டுள்ளன. இவற்றையும் கருத்தில் கொண்டு எதிர்கால திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. இதன் பாதிப்பை குறைத்து தேவையான முன்னாய்த்த தேவைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய நேரத்தில் அதனை மேற்கொள்வதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கலின் போது ரூபாவை பயன்படுத்துவதன் ஊடாக இருநாட்டு பண அலகுகளையும் வலுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ரூபா மற்றும் இந்திய ரூபா ஊடாக இலங்கை வர்த்தக கொரிடாவை வலுப்படுத்துவது குறித்து இடம்பெற்ற வட்டமேச கலந்துரையாடலிலேயே இது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. ரூபா மற்றும் இந்திய ரூபா ஊடாக இலங்கை வர்த்தக கொரிடாவை வலுப்படுத்துவது குறித்து இடம்பெற்ற வட்டமேச கலந்துரையாடல் கொழும்பில் இடம்பெற்றது. இலங்கைக்கான இந்திய விருத்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் ஆகியோர் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கை மற்றும் இந்திய தெற்காசியாவின் மிகவும் நெருக்கமான பொருளாதார உறவுகளை கொண்டுள்ளதாக இந்திய உரஸ்தானகர் இதன்போது குறிப்பிட்டார். பல தசாப்தங்களாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் அமெரிக்க டாலர் ஊடாக இடம்பெறுகின்றமையினால் மேலதிக செலவு மற்றும் மிகப்பெரும் அவதானம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கலின் போது டாலரில் தங்கியிருக்காமல் ரூபாவில் வர்த்தகங்களை முன்னெடுப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. ரூபாவிலிருந்து ரூபா வர்த்தக கொரினாவை வலுப்படுத்துவதற்கான ஒன்றிணைந்த முயற்சிகளுக்கு வழிகாட்டல்களை திட்டமிட்ட உரிமையாளர்களுக்கு இந்திய நிறைவேற்று அதிகாரிகள் சபை எதிர்பார்ப்பதாக இந்திய உரஸ்தானிகர் குறிப்பிட்டார். தனது பதவிக்காலம் நிறைவடைந்து நாட்டிலிருந்து வெளியேறும் இலங்கைக்கான பெல்ஜியம் தூதுவர் டிட்டியர் வெண்டர் ஹசல் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசுருவியை சந்தித்தார். தனது பதவிக்காலத்தில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த பெல்ஜியம் தூதுவர் முன்னெடுத்த சேவையை பிரதமர் பாராட்டினார். இலங்கைக்குள் பெல்ஜியம் முதலீட்டுக்கான வாய்ப்பை விஸ்தரிப்பது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை இலங்கைக்கான பங்களாதேசம் மக்கள் குடியரசின் உயர்ஸ்தானிகர் அந்தாலிப் எலியாஸ் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து நாடு திரும்புவதை முன்னிட்டு அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசுரிவை விடைபெறும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதில் உயர்ஸ்தானிகர் அந்தாலிப் எலியாஸ் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவைகளுக்கும் பங்களிப்புகளுக்கும் பிரதமர் தனது நன்றியை தெரிவித்தார். உடவளவு நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சில பகுதிகளில் நாளை 13 மணி நேர நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. உடவளவை நீர்வழங்கு திட்டத்தின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த தற்காலிக நீர்வெட்டு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உடவளவு நகரம் மற்றும் ரீட் நகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நாளை முற்பகல் 9 மணி முதல் இரவு 10 மணி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்படும். இதனால் ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வருத்தம் தெரிவித்துள்ள தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தேவையான அளவு தண்ணீரை முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்ளவும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானுக்கு எப்போதும் அணு ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பிரான்சின் G7 மாநாட்டின் பின்னர் கருத்து வெளியீடுகளிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனான் தாக்குதல் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் தொடர்பில் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். தொடர்மாடி கட்டடங்களை எந்த சந்தர்ப்பத்திலும் தகர்ப்பதற்கு தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் உள்ளடக்கம் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. 60 நாட்களுக்கு யுத்த நிறுத்தமும் நீடிக்கப்பட்டுள்ளது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் பங்கேற்றுள்ள ஈரான் அணிக்கு கடுமையான நிர்வாகம் மற்றும் பயணச் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக அந்த அணியின் தலைமை பயிற்சியாளர் அமீர் கலோனோஃபி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் குழுநிலை போட்டியில் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலை பெற்ற பின்னர் ஈரான் அணி திட்டமிட்டபடி அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படாமல் உடனடியாக மெக்சிகோவின் நிச்சுவான நகரில் உள்ள பயிற்சி முகாமுக்கு திரும்புமாறு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். போட்டிக்கு பிறகு வீரர்களுக்கு ஓய்வு மற்றும் உடல் மீட்பு நேரம் வழங்கப்படாதது கவலைக்குரியதாகவும் இந்த முடிவு யாரால் எடுக்கப்பட்டது என்பது கூட தமக்கு தெரியவில்லை என்றும் தலைமை பயிற்சியாளர் அமீர் கலோனோஃபி குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணி தனது அடுத்த போட்டிகளில் பெல்ஜியம் மற்றும் எகிப்து அணிகளை எதிர்கொள்ள உள்ளது. குழுநிலையை தாண்டி முதல் முறையாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள இந்த போட்டிகள் ஈரான் அணிக்கு முக்கியத்துவம் மிக்க போட்டிகளாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு பரவும் இடங்களை முழு நாட்டுக்கும் வெளிப்படுத்திய அமைச்சர் நலிந்த. நாடு முழுவதும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம். கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடக் கோரி கோட்டாபேய மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு. விசாரணை அதிகாரிகளை மாற்ற முடியாது, தனக்கு தெரிந்த விடயங்களை சலை தெரிவிக்க வேண்டும் என்கின்றார் அமைச்சர் நலிந்த. எல்நினோ தாக்கத்துக்கு முகம் கொடுக்க அரசாங்கம் பரந்த வேலை திட்டம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ரூபாவில் கொடுக்கல் வாங்கல்கள் வலுப்படுத்த பேச்சுவார்த்தை. இணக்கப்பாட்டுக்கமைய ஈரானுக்கு ஒரு போதும் அகராது ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இடைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். 1023 சீட்டு விவாதத்துக்கான சசி லத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ 6-32-34 அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 6-32-34 நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 41,28,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பரிசாக 2,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பீர் ஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் 927 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 0-4-7-4-0-3 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 0-4-7-4-0-3 நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும் போது வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகையாக நேற்றைய நாளில் 37,78,940 ரூபாய். நேற்றைய நாளில் 1,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,15,10,104 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசாம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ 401 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 7-4-0-3 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 7-4-0-3 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்றைய நாளில் 48,90,800 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,50,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 3,019 சீட்டிலப்பு வாரத்துக்கான அத கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்கள் 21-25-43-75 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 21-25-43-75 நேற்றைய நாளில் 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,29,280 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,490,632 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட லக்ன வாசனத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7-15-23-60 ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7-15-23-60 நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 1,74,44,040 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று நாளில் 1,00,000 பரிசுகள் வெல்லப்படவில்லை. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 33,42,360 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 17-31-53-57 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 17-31-53-57 நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,40,160 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 13,48,20,377 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 14-39-68-79 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 14-39-68-79 நேற்றைய நாளில் மொத்தமாக 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,09,480 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,53,900 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கப்பற்களத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,369 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம் சுப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்கள் 7-61-70-72 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் சுப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்கள் 7-61-70-72 நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,34,66,680 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 29,37,20,558 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட அபிவிருத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை.

0: என்ன செய்து வீட்லயா வேலையா?
1: என்ன
0: பாடல்?
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சியை கேளுங்க.
1: பாடல் கேட்க மேடம். ரம்சி பாலா ரதானி சித்துமா பானோலம் அருள்மொழி வேகம்
0: அன்பான.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. திரை உலகில்

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சி கூட வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது? வசந்தி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். வசந்தி எங்க இருந்து பேசுறீங்க? எங்க? அப்படியா? சரி, ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசுறீங்களா? முதல் தடவையா? ஓகே ஓகே வசந்தி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டா? ரொம்ப பிடிச்ச பாடல் போலயே உங்களுக்கு.
1: ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
0: சரி ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: ஓகே
0: ஓகே, நன்றி.
1: தேங்க்யூ.

0: சிஸ்டர்ஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் உள்ளத்து ஒரு கட்டுதரன் நினைக்கிறேன்.
0: என்ன பேர் உங்களுக்கு?
1: கட்டுதரன்.
0: சசிதரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். கொழும்புல தான் வேலை செய்யறேன், உள்ளத்து வீடு.
0: என்ன சசிதரன்?
1: கொழும்புல தான் வேலை செய்யறேன், உள்ளத்துல தான் வீடு.
0: ஓகே ஓகே. பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நல்ல, ரொம்ப நல்ல வசதியான பாடல் கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா? எனக்கு பிடிக்குமா பாட்டு.
0: என்ன பாடல்?
1: ராசாவே ஒருத்தர் பொண்ணை விடமாட்டேன்.
0: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: நான் இந்த கை கட்டி சாலனி மக கார்த்திக் நான் இந்த ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு அந்த பாட்டு மட்டும் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டு கொடுத்தா வந்து.
0: ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே ரொம்ப நன்றி.
1: ஓகே.
0: பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் சுரபியாக்கா, அன்பான இரவு நேரம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நானும் நிகழ்ச்சி உடதான் சொல்லி. பண்டாரவழியிலிருந்து வளம் போல வினோதன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான உறவுகளான வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷையும் நிகழ்ச்சி உடந்திருக்கிறீங்க சொல்லி. மற்றும் இரவு நேர வணக்கம் சகோதரி வசனம் எக்ஸ்பிரஸுடன் நானும் நிகழ்ச்சியோடு நீந்துள்ளேன்னு சொல்லி ஆரையம்பதியிலிருந்து இதே ரத்தினம் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, அன்பான வணக்கம் சொல்லி. மாவனல்லிலிருந்து நிஷா நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்புமையான வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. குறிஞ்சங்கிலிருந்து அசூர்தீன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. இந்த கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் அடுத்தும் கூட ஒரு சுப்பிரமணிய பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இது? அபி, எப்படி இருக்கீங்க?
1: இருக்காங்க மட்டும் வசந்த அறிய போல அனைவருக்காகவும் நல்ல பாடம் இருக்காங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ஓகே அக்கா, தேங்க்யூ.
0: நன்றி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

0: ரகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பேர் உங்களுக்கு?
1: சித்ரா.
0: சித்ரா எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே சித்ரா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே சித்ரா. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க? ஓகே சரி ஓகே. அவங்களுடைய அழைப்புலாம் எதுவும் தெளிவில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க கேட்க நினைச்ச எல்லா உறவுகளுக்காகவும் அடுத்து ஒரு சூப்பரான பண்ணிட்டு வந்து கட்டு வரலாம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்துல போயிட்டாங்க. இன்னும் ஒரு சந்தமும் இருக்காங்க. ஹலோ வணக்கம். அடடா என்ன இது, ரெண்டு பேருமே அப்படியே ஒரே ஸ்பீட்ல ஓடிட்டாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கு 0-1-2-7-7-5-0-0-1-க்கு, அதே போல 0-1-2-7-7-5-1-1-1-க்கு. இப்ப என் கூட பேச இன்னும் ஒரு சந்தம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேசலாமா? ஓகே, யார் இது?
1: அடுத்த
0: ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: மனைவி ரெஜினா இருக்காங்க, மகள் மார்கள் பசி சுசி, மருமகள் பெஞ்சுஜன் காமல் பேர பிள்ளைக்கு வர வேண்டியும், நம்மளுக்குள்ள ஜோஸ் மாட்ரஸ், நம்மளுக்குள்ள எல்லாருக்கும் ரஞ்சித்துக்கும் சைக்கிளாவுக்காக வேண்டியும், மற்றும் நம்முடைய கலையுலக நண்பர்கள், வசந்தம் கலையுலக நண்பர்கள் அனைவருக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டிய அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா,
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடல். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா அன்னியர்களுக்குமான ஒரு பாடல், எல்லா அம்மாவுக்குமே இந்த பாடல் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்றதுக்காக இந்த பாடல் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பாடல்.

ஒளிக்காரமிக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்தரிலா நிகழ்ச்சியோடு நிற்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நானன்று உங்கள் அன்பின் ரூபகுமார், ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நீர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு பொழுது வணக்கம். நீர்கள் இப்பொழுது முதல் காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சி இனிமையான இடைக்கால பாடல்கள் காற்றலைகள் வர காத்திருக்கிறது. நேரம் இப்போது 9 மணி.

கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்து வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான இடைக்கால பாடல்களை சுமந்து வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சி கவிதைகள் அரங்கேறும் நேரம். தலைப்பில் இரண்டு தலைப்புகள் உங்களுக்காக வருகிறது. அதில் உங்களது கவிதைகளை வடித்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காற்றலையில் தவழவிடலாம். இன்றைய நாளுக்கான இரண்டு தலைப்புகள் காகிதப்பூ. முதலாவது தலைப்பு காகிதப்பூ, இரண்டாவது தலைப்பு வானவில். இந்த இரண்டு தலைப்புகளிலும் உங்களது கவிதைகளை வடித்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற தோறு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு பாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை கவிதைகளாக பகிர்ந்திருங்கள். சேர்த்துக்கொள்ள நானும் தயாராகவே இருக்கின்றேன்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அண்ணிலா. காற்றலையில் இனிமையான பாடல்களோடு கவிதைகளும் தவளை காத்திருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது எங்களோட அழைப்பில். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: முந்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: முந்தாஸ் பேகம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். சரி, உங்களுடைய கவிதை.
1: வானவில் வானவில் தோண்டும் போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோண்டும் போது வாழ்க்கை அழகாகிறது.
0: அருமை, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்காக, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்காகவும், சித்தியாஸ்மி திருஷா, ஜெமிலா அரும, பர்தா பாத்மா, ரவி, ரகுமா, மருசு, குவைது, சின்னையா, மகாதேவ, ஆட்டோ, சினோமா, சந்த, வசந்தகுமார், பாலு, அப்துல் மஜி குடும்பத்துக்காக, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அதே போன்று ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் வழியாக வந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் போனிஷன், அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு மகன் துஷாரதன், யஸ்வீத், வசந்தம் உறவுகள் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். நன்றி ஜனா, பாடல் வரிகெடுத்து கேட்டு மகளுங்கள். அன்பான வணக்கம் போனிஷன் சொல்லிக்கொண்டே குமரன் தன்னுடைய கவிவரிகளை இப்படி சொல்லியிருக்கிறார். வானவில் காதல் கவிதை, மழை நின்ற மாலையில் வானம் திறந்த போது வண்ணத்தோரிகையால் வரைந்து ஓவியமாய் வந்தாய் நீ. வண்ணத்தோரிகையால் வரைந்து ஓவியமாய் வந்தாய் நீ. வானவில் ஏழு நிறம் கொண்டதாம் உலகம், என் விழிகளில் அது உன்னொரு புன்னகை மட்டுமே. சிவப்பில் உன் காதலை கண்டேன், நீலத்தில் உன் நினைவுகளை வாசித்தேன். தொலைவில் தோன்றி அருகில் வராத வானவில் போல என் மனதுக்குள் நீ இருந்தும் தொட முடியாத கனவாய் நின்றாய். மழையும் வெயிலும் சேர்ந்தால் வானவில், நீயும் நானும் சேர்ந்தால் வாழ்க்கை. வானவில் மறையும் நேரம் வந்தாலும் உன் காதலின் நிறங்கள் என் இதயத்தில் என்றும் அழியாது. அருமை. இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பு காகிதப்பூ, வானவில். இந்த இரண்டு தலைப்புகளிலும் உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஷைலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம் வத்தலிலிருந்து. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய அக்ஷயா, அன்பான வணக்கம் அண்ணா, நான் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, எனக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போன்று எட்டியாந்தோட்டை பனாபத்தை இலக்கம் ஒன்றிலிருந்து ரவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ரவி கேரேஜ்லேருந்து ரவி இப்போது அங்கே கோவிலில் வேலை செய்து கொண்டிருக்காங்களாம். 21ஆம் தேதி கும்பாபிஷேகம், அதுக்காக எட்டியந்தோட்டை பனாபத்தை இலக்கம் ஒன்று இளைஞர்கள் எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அங்கே செல்லகுமார் கதை ஒன்று போட்டிருக்காராம். அந்த கதை பக்கத்துலேருந்து நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். அங்கே தான் சத்தமாக அப்படியே ரேடியோ போய்கிட்டு வரலாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. சந்தோஷமாக வேலை செய்யுங்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அணிலா, 9:30. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களது கவிதைகளை காற்றலைகள் தவளவிடலாம். 102.6, 102.8 என்ற லெவல் செயலில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு பிரபா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வரா சொல்லியிருக்கிறார். அவிசாவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வராராம், ரொம்ப சந்தோஷம். அதே போல 8 பணாவத்தை இலக்கம் மெட்டிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வராம், நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார், நன்றி. சர்தார் நகர் சிவாஜி நகர் சர்தார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வராம், நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது போன சொன்னா என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக் கொண்டேன் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் என்ன நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே பிரியா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து தன்னுடைய கவி வரிகளை இப்படி சொல்லியிருக்கிறார். உன்னை தேடி தேடி அலைந்த ஒவ்வொரு பொழுதும், உன்னை தேடி தேடி அலைந்த ஒவ்வொரு பொழுதும் இப்போது தீயாய் எரிகிறது. நானும் ஒரு காகித பூதானே. அருமை அன்பு கலந்த வணக்கம் போனேஷனா, நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக் கொண்டேன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே பேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள். ராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம், இதமான இரவு பொழுது வணக்கம் அண்ணா. லிந்துள்ள எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக எழுந்திருக்கிறார். கொஸ்லந்தை கிருஷ்ணகாந்தி, இனிமையான இரவு பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். கரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம், நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் புவனேஷ் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வேறுவலிலிருந்து சமத் மாவத்திலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எனக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே திவ்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். வணக்கம் தம்பி, எட்டியந்தோட்டை பரிசல் வீதியிலிருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு ராணி பிரேமராணிக்காகவும் பாடல் தாங்க ஆசிரியை அவங்க, அவங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே பாடல் கேட்பதற்காக அபிஷாலினி, கவினேஷ், ஜீவேந்தன், ஸ்ரீகாந்தன், ஷாலினி, சப்தஸ்வரா, சேஷினிக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தனிதா. இனிமையான பாடல்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இடைக்கால பாடல்கள் இனிமையான நினைவுகளை மீட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இரண்டு தலைப்புகள், காகிதப்பூ, வானவில். இந்த இரண்டு தலைப்புகளில் உங்களது கவிதைகளை வடித்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம். இதே போல வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: முத்துசாமி.
0: எப்படி இருக்கிறீங்க முத்துசாமி?
1: என்ன
0: பாடல்?
1: தோலை புப்பாங்கலே என் சோகம் சொல்லுங்களே.
0: சரி, முயற்சிக்கிறேன். கவிதை இருக்கா?
1: நன்றி.
0: கவிதையோடு இணைந்து கொள்ளுங்கள். இது வசந்த் அனிலா. அதே போன்று ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறார்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ராணி முலுத்து சிங் எழுந்தது தன்னுடைய கவிதைகளை படிச்சு சொல்லியிருக்கிறார். வானில் ஏழு நிறங்கள், வானில் ஏழு நிறங்கள், வான் தோன்றும் பொழுது வாழ்க்கை கூட மாற்றம் பெறும் என்று நான் எண்ணம் தோன்றியது. ஆனால் தோன்றி மறையும் வானவில்லை போல அதுவும் ஓர் உணர்வுதான் என்று பிறகுதான் புரிந்தது. பாராஸ்டேட் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறார். இணைத்துக் கொண்டேன். பாடல் வதிகிறது, கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த வணக்கம். பொனிஷனா நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே புஷ்பகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். நாவலப்பட்டிலிருந்து அன்பான வணக்கம், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எட்டியாந்தோட்டை ஸ்ரீதரன் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு கேட்டு பாடல் வருகிறது. பாடல் கேட்பதற்காக பவிக்ஷான், மகன் பவிக்ஷான், மனைவி மதுஷிகா, அக்கா செல்வி மற்றும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே வெண்பா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கற்பனை மிகுந்தவர்களே, கற்பனை மிகுந்தவர்களே, இந்த புகைப்படத்திற்கு ஒரு கவிதை சொல்லுங்கள் என்று கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். புகைப்படம் பறந்து போனது, அதில் நான் வரைந்த பூக்கள் மாத்திரம், மரங்களில் ஒட்டிக்கொண்டது. இப்போது அது காகித பூக்கள்.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்கள் காதுகளுக்கு தேனாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இன்னும் இனிக்கால பாடல்கள் வர காத்திருக்கிறது உங்கள் கவிதைகளோடு. நேரத்தை பார்க்கலாம், நேரம் இப்போது 10 மணி.

0: இனிமையான இடைக்கால பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. 10:09. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-775-0013 அல்லது 0112-775-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு உங்கள் கவிதைகளுக்காக, காகிதப்பூ வானவில். இந்த இரண்டு தலைப்புகளில் உங்களுடைய கவிதைகளை வைத்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அழைப்பின் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும். இப்போது உங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் பரிசாதம்.
0: நல்ல சந்தோஷமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா?
0: ஓம் சாப்பிட்டாச்சு. உங்க பேர் என்ன?
1: என் பேரு ரத்னபுரில இருந்து விமலா தேவி.
0: விமலா தேவி, சொல்லுங்கம்மா, அந்த பக்கம் மழையா?
1: நேற்று இன்றைக்கு மழை இல்ல, தரணி சரியான சூடு.
0: அப்படியா, சரி சரி. நிகழ்ச்சியில் உங்கள் கவிதை.
1: இந்த உலகத்தில் நான் யாரும் இல்லாத தனிமை என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் யாரும் இல்லாத ஒருத்திக்கு நீ உலகமா இருக்க முடியும். உன்னை அவள் உயிராக போற்றுவாள், உலகமும் உன்னை போற்றும்.
0: நல்ல கவிதை, ஆனால் தலைப்பில் இல்லை, அதான் பிரச்சனை. பரவாயில்லை, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், அன்பு கலந்த வணக்கம் அண்ணா. அப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டு எங்களோட சைந்தவி நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கந்தலாய்க்கே ஒய்தின் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு, அன்பான காதலிக்கு காத்திருந்த கடிதம் நான், இரவின் நண்பனானது உன்னால் தான். இதயத்தில் துவாரம் தூங்க முடியவில்லை, அமிர்தம் கசப்பானது, அமிர்தம் கசப்பானது, ஆனந்தம் தூரமானது. எனக்கு இரவு பகலம் ஒன்றுதான், இது காலத்தின் நியதி அல்ல, காதலின் சிவப்பு பயணம் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு வணக்கம் மாலாபரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க ஹட்டன்லிருந்து. இரவு பொழுது வணக்கம் போனேஷனா, நான் வேணி பலாங்கோடிலிருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போல பாசையிலிருந்து AS பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே தேவதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். வணக்கம் போனேஷனா, நானும் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கின்றேன். அருமையான பாடல் என்று சொல்லிக்கொண்டே சுதா பத்தனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. சின்னத்தம்பி சசிகலநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சசிகலநாதன், நல்லா இருக்கீங்களா? அன்பு கலந்த வணக்கம். இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். சப்மால் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். போனேஷ் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? குறிஞ்சங்கனி அசுர்தீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார் ஃபேஸ்புக் வழியாக.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கவிவரைகளை எழுதி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கொடுத்திருக்கின்ற தலைப்பு காகிதப்பூ வானவில். இந்த இரண்டு தலைப்புகளில் உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: அன்பான
0: வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு வாஷினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம் புவா அண்ணா. தியாகு ஜனாதன கமெண்ட்ஸ் பதிவேற்றுகிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அன்பு மனைவி பாமினி, மகன் துஷார்தன், யஷ்வித், வசந்த உறவுகள் எல்லோருக்காகவும் பாடல் தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். கல்முனையிலிருந்து ஜனா. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்காகவும் பாடல் தாங்க சுகந்தி வந்திருக்கிறாங்க. நன்றி. போனிஷனா எப்படி இருக்கிறீங்க? காகிதப்பூ என்ற தலைப்பில் தன்னுடைய கவிவரிகள் என்று சொல்லிக்கொண்டே ரோஜா சொல்லியிருக்கின்ற கவிவரிகள் இது. காகிதப்பூ குவித்தேன், வார்த்தைகள் தேடினேன், வானவில்லாய் வர்ணிக்க அல்ல அவனுடன் வாழ்ந்துவிட உன்னவள் ரோஜா. அருமை, அருமை. வினோ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே நிஷாவுக்காக ஒரு கவிதை என்று சொல்லியிருக்கிறார். காகிதப்பூ என்ற தலைப்பில். உறவுகள் தொடர்வது, உறவுகள் தொடர்வது எம் வார்த்தைகளின் ரகசியம். ஆனால் நினைவுகள் தொடர்வது இதயத்துக்கே தெரிந்த ஓர் அதிசயம். உன்னை பேசிய வார்த்தைகள் அத்தனையும் உனக்காகவே அன்றி உன்னை காயப்படுத்தவோ அல்லது உன்னை வெறுப்பதற்காகவோ இல்லை என்று எப்போது நீ புரிந்து கொள்வாயோ அப்போது உன் கண்களில் கண்ணீர் தான் வரும். அப்போது நனைய நான் உன்னிடம் காகிதப்பூவாயிருப்பேன்.

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான இடைக்கால பாடல்கள் காற்றலைகள் வந்து கொண்டு கடந்து மனதை உருக்கும் பாடல்கள், பழைய நினைவுகளை தூண்டிக் கொண்டிருக்கின்ற பாடல்கள், ஏதோ ஒரு நினைவு எம் கண்முன்னே வந்து போகின்ற பாடல்கள். 102.6 102.8 என்ற வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.in என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: மோதூர் சேனையூர் இருந்து இரத்தன சிங்கம்.
0: இரத்தன சிங்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். பாடல்கள் நிகழ்ச்சி பிடிச்சிருக்குதா?
1: அருமையான பாடல்கள், அமைதியான பாடல்கள் கேட்பதற்கு இதமாக இருக்கிறது.
0: அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களுடைய கவிதையை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வசந்த நேசம் உறவுகளுக்கும் இந்நேர வணக்கங்கள். காகிதப்பூ. காட்டுப்பூக்கள் சிரிக்கின்ற போது காகித பூக்கள் வாடுவதில்லை. நாட்டுப்பூக்கள் அழுகின்ற போது நம் இதயங்கள் அழுவதேனோ? மென்மைதான், ஆனால் ஆட்களிடம் மட்டும் அது இல்லையே. நன்றி, வணக்கம். சேனையூரிலிருந்து இரத்தன சிங்கம்.
0: அருமை வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதமான இரவு பொழுதில் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: சித்திக்.
0: எப்படி இருக்கிறீங்க சித்திக்?
1: நல்லா
0: இருக்கீங்களா? சரி, பரவாயில்லை. உங்களுக்காக நல்ல பாடல் வருகிறது, கேளுங்கள். இன்றைய நாளுக்கான தலைப்பு காகிதப்பூ வானவில் என்ற தலைப்பில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். உங்களது கவிதைகளை வடித்தனுப்புங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம். நான் ஹம்பான் தோட்டையிலிருந்து மருது பேசுறேன். நல்ல அர்த்தம் உள்ள பாடல்களை பேசிக் கொண்டிருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம் மர்ஷோத். சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன்.
0: சாப்பிட்டீங்களா? சரி சரி, சொல்லுங்க மர்ஷோத். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறது? கவிதை இருக்கிறதா?
2: கவிதை இல்லை. உங்கள் தொகுப்பில் ஏறிவிட ரொம்ப நாளா ஒழிக்கவில்லை ஒரு பாடல். அந்த பாடல் தர உங்கள் தொகுப்பில் இருந்தா தாருங்கள். படன் நீங்க கேட்டவை கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். அந்த பாடல் உங்கள் தொகுப்பில் இருந்தா தாருங்கள்.
0: என்ன காரணம் அந்த பாடல் கேட்கறதுக்கு?
2: அந்த பாடல் நல்ல அர்த்தமுள்ள வரிகள் எனக்கு பிடிச்சது. படம் வந்து நீங்கள் கேட்டதை.
0: ஆமா, யேசுதாஸ்
2: பாடல். நல்ல பாடல் அது.
0: இசைஞானியின் இசை நினைக்கிறேன். அதுக்கு வரி யாரு தெரியும்?
2: நல்ல அர்த்தமுள்ள பாடல்.
0: கவிவரிகள் யாரு தெரியும் எழுதி இருக்கு அந்த பாடலுக்கு? நான் நினைக்கின்ற வகையில் வைரமுத்து அவர்களின் வரி.
2: ஓ, நல்ல நல்ல பாடல். மனிதர்கள் வாழ்க்கை தத்துவத்தை எடுத்துக்காட்டும் ஒரு பாடல்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். முயற்சிக்கிறேன் பாடல் தருவதுக்கு. சரியா?
2: பாடலை கேட்பதற்கு அம்பாந்தோட்டை ஜெமிலர் தாத்தா, அலஃபா நகர் பர்தர் தாத்தா, கொழும்பு பயனால் மும்தாஸ் தேகம், அங்காதபுரம் பாரூக், சின்னைய மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், சித்திக் நானா, அவர்களுக்காக உங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிவஸ்ரீ ரக தர்ம குலராஜகுரு குருக்கலையா தன்னுடைய கைவரிகளை இப்படி சொல்லியிருக்கிறார். வணக்கம். நான் தெய்வ வீட்ட தர்மகுல ராஜா. காகிதப்பூ கொத்து என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய கைவரிகளை இப்படி ஆரம்பித்திருக்கிறார். வானவில்லை போல் பட்டென வந்தவள் காகித பூக்களாய் காகித பூங்கொத்தாய் மட்டும் என் கரத்தில் கொடுத்து விட்டு உயிருள்ள என் இதய மலரை எடுத்து போனவள் வரும் வரை காத்திருக்கிறேன். உயிருள்ள என் இதய மலரை எடுத்து போனவள் வரும் வரை காத்திருக்கிறேன்.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள், மனதை வருடும் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நினைவுகளை எம்முள் உணர்த்தும் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது 11:00, ஒரு நிமிடம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா காற்றலைகள் 102.6 102.8 என்ற வசையில் இலங்கையில் இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம், யாரது? நாகராணி. நல்லா இருக்கீங்களாமா? நல்ல சந்தோஷமா இருக்கு. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்குதா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா, கவிதை இருக்கா? யார் யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: உங்களுக்கும்
0: அருமையான
2: வாழ்த்துக்களும்
0: நன்றி. நன்றி, ரொம்ப சந்தோஷம். அனிஃபா, கவிதை இருக்கா?
2: ஒரு குட்டி கேட்டு அவசரமாக இருந்தேன்.
0: சொல்லுங்க.
2: காகிதப்பூ வானில் உயிரே, இயற்கையின் வாசத்தை உன்னில் கண்டேன். காகித பூங்கொத்தை கண்ணெதிரே வைத்தாலும் உன் வாசம் வீசுமா? வானவில்லாய் உன்னை வளைத்து பார்த்தேன். அந்த நிறம் இந்த ரோஜாவுக்கு நிகராகுமா? நீ ஒரு சிகரம் தொட்ட சிங்கப்பன். நன்றி.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குமரக்கோட்டம் கோண்டாவிலிருந்து அன்பு மனைவி ஜனா, பிள்ளைகளான திவா, திச்சு எல்லோருக்காகவும் பாடல் தாங்க சொல்லி நான் யோஜா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காகிதப்பூ. பூவுக்கு வாசனை இயற்கை, பூவுக்கு வாசனை இயற்கை, உனக்கு அழகு இயற்கை. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? கொழும்பு 15 முகத்து வாரத்திலிருந்து ராஜேந்திரன் இரா பொழுது. வணக்கம் அன்பு மனைவி கலைவாணி, பிள்ளைகள் கவிரோஷினி, யதுஷி, பவிஷன் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கிறார். தினேஷ் அப்கோட்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். சிங்காரவத்தை தினேஷ், அதே போல் அவனாசி வைஜந்தி மாலா வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். அதே போல் கதுர்ஷன், எப்படி இருக்கிறீங்கன்னா ஓர் தங்க கொழுசு என்ற பாடல் தருவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறார். முயற்சிக்கிறேன். அன்பு வணக்கம் குரலின் ஹாரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

இசையும் மெருகான வரிகள் கீழமெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.

0: கனவு காணும் வாழ்க்கையாகும். அழகான பாடல் அளித்து வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு? அஸ்மியா. நல்லா இருக்கீங்களா?
1: அருமையான பாடல் குணேஷ்.
0: நன்றி.
1: எனக்கும்
0: சரியா. நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: நன்றி. இன்னொரு சொந்த அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
2: நான் அஞ்சு இச்சரங்களில் ஒன்றான நவலச்சரன்
0: கமலேஷ் குமாரா?
2: ரமேஷ்.
0: ரமேஷ் குமார். நல்லா இருக்கீங்களா ரமேஷ் குமார்?
2: கருணால் சாப்பாடுங்காமல் ஒரு அறுசுவை உணவு எப்படி கிடைக்கிறதோ அதுபோல் உங்கள் பாடல்கள் எனக்கு ஒரு அறுசுவையாக இருக்கின்றது.
0: ரொம்ப சந்தோஷம். நன்றி. ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்கறதுக்கு?
2: சாவகச்சேரி செடிகளுக்காகவும் தயாரிகளுக்காகவும் சுபாவுக்காக
0: சரி எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
2: நன்றி. நன்றி.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பிலோடு சொந்தம். வணக்கம். வணக்கம். யாருது? நல்லா இருக்கு நரமொழி. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நன்றி நன்றி. எப்போதும் சிரிப்பு தானே? சரி, கவிதை இருக்கா அருள்மொழி? சரி, நான் முயற்சிக்கிறேன். என்ன பாடல கண்டுபிடிக்க முடியாம போயிட்டானா?
1: அரசரத்னம்
0: சாப்பிடாச்சு? சாப்பிடாச்சுன்னு
1: இன்னும்
0: சாப்பிடலையா? சரி சரி, சாப்பிட நிகழ்ச்சி கேட்டுதான் சாப்பிட போறீங்களா? அப்படியா?
1: இது 12 மணிக்கு முடியும் தானே, அதுக்கு பிறகு தான் சாப்பிடுவோம்.
0: ம்ஹும். சரி சொல்லுங்க அரசத்னம், கவிதை இருக்கா?
1: நான் ஒரு பழைய கவிதைன்றதுனா அந்த கவிதை சொல்லட்டேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: பாசம் வைத்த நெஞ்சமெல்லாம் பழியாகி போனபின் நேச வித்தை விதைத்த கரங்கள் எல்லாம் பட்டுண்டு போனபின் வரும் வயலாய் நிற்கும் இந்த உள்ளமும் உடலும் ஏன் நமக்கு? காலம்தான் கலைந்த போதும் கோலங்கள் தான் கொலைந்த போதும் போன்ற கொலைகள் தான் மாறிடும். செல்லரித்த சேட்டினிலே புல்முளையா பூமியிலே கண்ணீரில் கவிபுனையும் புதைகுழி புழுக்களின் புலவெல்லாம். இதுதான் என்ற கவிதை.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா காற்றலையில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு சிவரூபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொண்டு சொல்லிக்கொண்டு எங்களோடு ஜீனோ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் போனிச்சனா, நாகேஸ்வரிக்காக பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்குமாம், அவங்களுக்காகவும் ஒரு கவிதை எழுத இருக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க. வானவில் உன் நினைவுகள் எப்போதும் என்னுள் புதைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கண்ணீர் துளி வரும் மாத்திரமே என் அன்பு உனக்கு புரிகிறது. கண்ணீர் துளிகள் வரும் வேலை மாத்திரமே என் அன்பு உனக்கு புரிகிறது. மழை தூறல் வரும்போது வானவில் போல நான் நிறமாக தெரிகிறேன் அப்போது மட்டுமே. அருமை. தன்னுடைய அன்புக்குரிய சொந்தம் நாகேஸ்வரிக்காக இந்த கவிதையை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இணைத்துக் கொண்டேன். அன்பு கலந்த வணக்கம் போனிஷன், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக் கொண்டே எங்களோடு பாபு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லிக்கொண்டே மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பார்த்திருக்கார். ரொம்ப சந்தோஷம் பாடல் கேட்பதற்காக. வசந்த நிலாவோடு நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். பணாவத்தை இருக்கும் அக்கா சூரிய புத்திரி, அதே போல மருமகன் மனு, பிள்ளைகள் துஷி, லிதுஷன், விதுஷன் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: அதே போல் நானும் இரு கண்களும் பார்வையிழந்துதான் கீழ்மறையில் இருக்கின்றேன். நாலுமுறும் பாட்டு திறனாளி நானும் கிளிநொச்சியில் வைத்து
0: வந்தனான்.
1: அவருடைய கவிதை வரிகள் எனக்கு நன்றாக பிடிச்சிருக்கின்றது. எனவே அவரை போல மாற்றுத்திறனாளிகளுடன் நான் தொடர்பு வைத்திருக்க விரும்புகின்றேன்.
0: ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே.
1: அவர் அப்போ என்னோட கதைப்பதாக இருந்தால் தயவு செய்து 0777.
0: சரி, இலக்கத்தை நான் உங்களுக்கு பிறகு நான் எடுத்துக்கொள்றேன். சரியா? இதை நீங்க ரேடியோல பேசிக்கொண்டிருக்கீங்க. சரி, நீங்க அப்படி ஒன்றும் யோசிக்காதீங்க. நாங்கள் தெரியாவிட்டாலும் நீங்கள் தெரியாவிட்டாலும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சரியா? சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நீ நான் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்க அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இன்று நாளும் நாங்கள் அப்படியே காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு உடல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்க போகிறோம். இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. வளர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. நாம் முகம் கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்கும் போது கண்ணாடி மீதான அழுக்கு நம் முகத்திற்கு சொந்தமாகாது என்பதைப் போலவே மற்றவரின் வீண் விமர்சனங்கள் கூட நம்மை பாதிக்க கூடாது. அதாவது நாங்கள் காலை பொழுதுல நாங்கள் வந்து முகத்தை பார்க்கும் போது நம் முகத்தில வந்து எவ்விதமான அழுக்குகளும் இருக்காது. ஆனா அந்த முகத்தினுடைய பார்க்கின்ற அந்த கண்ணாடியில் வந்து இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வந்து நம் முகத்துக்கு எப்படியே சொந்தமாகாதோ அதே போலதான் மற்றவர்கள் நம்மை விமர்சிக்கும் போதும் அந்த விமர்சனங்களை தங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு படிக்கட்களாக கொண்டு நாங்க வாழ்க்கையை நாங்க எப்படி நகர்த்திட்டு போகணும் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க நம்மளை இப்படி விமர்சிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முயற்சிகளை எப்போதுமே கைவிடவே கூடாது அப்படின்றத எப்போதுமே நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த இனிமையான காலை நேரத்தில் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-77-5-0-0-3 அதே போல 0312-77-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மேகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கமா வந்தீங்க அப்படின்னா இன்றைய நாளுக்கான விடியல் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டருக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். உங்களின் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பதிவிடுங்கள். பதிவிடும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. ஒரு இனிமையான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

ஒளித்து ஓய்ந்து பாடுறது நீ வருவாய் என திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒளித்து ஓய்ந்திருக்கிறது. 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 19 நிமிடமாக இந்த விலை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவணிந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. ரோச்சந்திராவின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல விஓயிலிருந்து மலர் வந்திருந்தாங்க. தன்னுடைய அண்ணா நேற்று தினம் தன்னுடைய 48வது பிறந்தநாளை கொண்டாடினாராம் சண்முகராஜா. அவரை வாழ்த்துவதாக மனைவி பவானி, தனுஜா, ஷான், சாந்தி, சந்திரமோகன், விக்னேஸ்வரன் ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை சண்முகராஜா அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கிறோம். ஹெடன் கேம்வெளியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருந்தாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கிலிருந்து சின்ன தம்பி வந்திருக்கிறாரு. விஜயகுமார், கௌசல்யா, பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், இஷான பிரபா, அதே போல தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், யட்டியந்தொட்டு சிவாஜில செல்லக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் எம் எஸ் பெருமாள் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் வந்திருந்தாங்க. யட்டியந்தோட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், அதே போல கோபால், குமார், தங்கமணி, கண்ணியம்மா, சூட்டி, அழகு சுந்தரம், அதே போல பாதுகை சின்னத்தம்பி ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. மலரும் காலை அனைத்து உறவுகளுக்குமே உங்களுக்கும் நலமுடன், வளமுடன், மகிழ்வுடன் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலகாவில இருந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்றும் அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக லிந்துளை எழுச்சியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 15 இருந்து மோதிரி தர்சினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொஸ்லாந்தே கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்று 28வது பிறந்தநாளை கொண்டாடும் புஷ்பராஜ், மீனலக்ஷணா அவரை வாழ்த்துவதாக அப்பா புஷ்பராஜ், அம்மா கௌரி மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல ஹட்டன் கோயில்பத்திலிருந்து பரமா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். அனைவருக்கும் காலை நேர வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதே போல கெங்கோதேவி, பொன்மணி மற்றும் அனுஷ்ரீ ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நாங்களும் வெளியில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு அரையும்போது இதீரத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஷியா அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஷ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்ற இனிமையான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பகவந்தலாவிலிருந்து ரேகா வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112255003 அதே போல 0112255111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு இன்றைய நாளுக்கான விடியல் நிகழ்ச்சிக்கான போஸ்டரும் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நேரமதி காலை 5 மணிக்கு அடுத்து 23 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. வருகிறது பாடல், இது தசாவதாரம் திரைப்படத்துக்காக.

0: இப்பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:30.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.